நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ப அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 29ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 3ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை,

0: இதுவரை வலம் வந்தது காபி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம்
2: செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 10 குறட்பா.

எத்தகைய அறத்தை அழித்தவர்க்கும் பாவத்திலிருந்து நீங்கும் வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு அதிலிருந்து உய்யும் வழியில்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெறியிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர், இதில் டெக் பைட். அதிசயமே அசந்து போகும் அதிசயம். தொடர்ந்து செய்திச் செய்திகள், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க

மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று சிறுநீரகம் சீராக இயங்க. சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்களுடன் நீரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 உலக பூப்பந்தாட்ட போட்டியின் இன்றைய நிலவரம், தொடர்ந்து இருபட பாடல்கள், புதுநெல்லு புதுநாத்து, புது புது அர்த்தங்கள் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 உங்களோடு நாங்க வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று கிராமத்து விளையாட்டு. 12:50 பாப்கார்னர், 1:00 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மண் நம் பொன் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள். 2:30 மண்ணின் மனம், பி ராஜாமணி, ஏ மாரிமுத்து ஆகியோர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 3:00 இசைத்தூரல், வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 4:00 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ், 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 ஓடி விளையாடு, தடகள வீரர் எஸ் உபேஷ் ராகவ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் இன்று கறவை மாடுகளில் சினை பிடிக்காததற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ தங்கமணி அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இசைக்கும் இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:00 இளமை அறிவியல் எதிர்காலம், மேல்நாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 9:00 அரங்கிசையில் பாருப்பள்ளி சுஜானா அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை, எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கடம். 12:10 சங்கீத சாரலில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திமடல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலரில் இன்று ஏஐ கலாட்டா நாடகம், 10:00 அரங்கிசையில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார்.

0: உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: கேட்டிருந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர்வொழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன. அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறு வயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளைப்பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தனை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு

நம்பிக்கையை நம்பினால், தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால், உழைப்பின் மேன்மையை உணர்ந்தால், எதிர்மறை சிந்தனையை எறிந்துவிட்டு நேர்மறை சிந்தனையோடு வாழ்ந்தால், பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளே. காலையின் இனிய வேளையில் இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழ திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சீர்காழி சிவசிதம்பரம் குரலில்.

வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, வெளியே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மிடம் எல்லாம் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, நடக்கும் ஒவ்வொன்றையும் நம் மனதால் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி. இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் சிந்து குரலில்.

கடந்து போன நாட்களுக்காக கவலைப்பட தேவையில்லை. நடந்து செல்ல நாட்கள் நிறைய உண்டு. இன்று போல் என்றும். இறையுணர்வின் இனிய கீதங்களோடு கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கோவை முரளி பிரபா குரல்களில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கும்பகோணம் திரௌபதி அம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று விடையாற்றி அம்பாளுக்கு சந்தனக்காப்பு, இரவு பல்லக்கில் அம்மன் வீதியுலா. ஆனந்தராகத்தில் நிறைவாக வரும் பாடல் பி. ஜெயச்சந்திரன் குரலில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 3 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. நாட்டுக்கோழி வளர்ப்போருக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ப. திருநாவுக்கரசு அவர்கள்.
2: பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நாட்டுக்கோழி மிக சிறந்த முறையில் வளர்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு காரணம் பார்த்தோம்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் சிரமம் இல்லாமல் பராமரிக்கிறதுல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கோழி இன வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நல்ல லாபம் அடையணும்னா கோழியை மட்டும் நம்ம வளர்த்தனா பத்தாது, எந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்த்தணும்னா மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும் அப்படின்றதுக்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கான இனங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசீல் இனம்னு சொல்லுவாங்க நம்ம சண்டைக்கோழி, சில இனங்கள் கழுத்தில் சிறகற்ற கோழிகளும் இருக்குது. இந்த அசீல் கோழி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒன்று கறிக்காக யூஸ் பண்ணலாம், முட்டைக்காகவும் வளர்த்தலாம். இந்த அசீல் இன கோழி குஞ்சுகள் வந்து நமது கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒரு குஞ்சின் விலை வந்து 50 ரூபா, தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா, பொதுவாக நாட்டுக்கோழி வளர்த்துறது வந்து நம்ம கொல்லப்புறத்து

0: வளர்த்துவோம். கொல்லப்புறத்தில் வளர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கழுகு பருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும். இதனால் நமக்கு லாஸ் இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு அதிதீவிர வளர்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஷெட்டு போட்டு நம்ம வளர்த்தணும். அப்படி ஷெட்டு போட்டு வளர்த்தணும் அப்படின்னா குறைந்த தீவனத்தை உட்கொண்டு நல்ல உடல் எடையும் நிறைய முட்டையையும் கொடுக்கும். அதனால் அதிலிருந்து ஒரு நல்ல லாபத்தை அடையலாம். இப்போ ஒரு அடைக்குஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முட்டை பருவக்கோழி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாட்டுக்கோழியில் 25 வாரத்துக்கு மேலே, ஒரு 6 to 7 மாதத்துக்கு மேலே முட்டையிட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உடல் எடைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த முட்டையை வந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துல சேகரிக்கணும், அப்போ தான் வந்து நல்ல குஞ்சு வரும். வெயிலான இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே கரு கூடி ஊள முட்டையாக போயிடும். ஃபஸ்ட்டு இளங்குஞ்சு பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா வளரும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இளங்குஞ்சு நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் வளர்த்தோம் அப்படின்னா நல்ல வெயிட்டும் வரும், நிறைய முட்டையும் கொடுக்கும். எப்படி வளரணுமோ அந்த வளரும் பருவத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளர்த்தணும். அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரூடிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ப்ரூடிங் அப்படிங்கிறது இளங்குஞ்சுகள் பராமரிப்பு. ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதில் கோழி குஞ்சுகளை வளர்த்தணும். அது வந்து சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்போ குளிர்காலத்தில் வந்து எப்படி வளர்த்தணும், வெயில் காலத்தில் எப்படி வளர்த்தணும்னு இருக்கு. குளிர்காலத்தில் ஒரு 2 to 3 வாரம் வளர்த்தலாம், வெயில் காலத்தில் 1 வாரத்தோடு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வளர்த்தி அதுக்கப்புறம் வளர்கோழி பராமரிப்பு அப்படின்னு இருக்கு. அந்த வளர்கோழி பராமரிப்பில் அதற்கான தீவனம் வெளியில் கிடைக்கும், அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பொருளாதார இழப்பு இருக்கும், ஏன்னா அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்னா, நாமளே தயாரிக்கலாம். அந்த தீவனம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, மக்காசோளம் கம்பு அரிசி குருணை கேழ்வரகு இவற்றை வந்து ஒரு 45% to 50% புரதச்சத்து பொருட்களான புண்ணாக்கு வகையில் ஒரு 25% நார்ச்சத்து பொருளான தவிடு ஒரு 20% நுண்ணூட்டச்சத்து தாதுப்பு கலவை இவற்றெல்லாம் 1% கலந்து மொத்தமாக ஒரு 100 பங்கு வர மாதிரி வைத்து அதை அரைத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது மிக குறைந்த தீவன செலவில் அதிக உடலடையும் நிறைய முட்டைகளையும் நம்ம பெறலாம். இதுதான் நம்ம வந்து நார்மலாக பண்ணுறது. இதில் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குறைந்த உற்பத்தி திறன் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வளர்ப்பு முறையில் பண்ணினோம் அப்படின்னா நல்ல உடலடையும் முட்டையும் கிடைக்கும். அப்புறம் நோய் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழிகளுக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ராணிக்கட்டு நோயும் அம்மை நோயும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக ராணிக்கட்டு நோய்க்கும் அம்மை நோய்க்கும் தடுப்பூசி போட்டுக்கணும். சந்தையில் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், இடைத்தரகர்கள் மூலமா விற்காம நாமளே ஒரு கறிக்கடை இல்லைனா கறிக்கடை வச்சிருக்கவங்க கிட்ட நாமளே நேரடியாக முட்டையை இறைச்சி கொள்ளிய இல்லையா, முட்டைன்னா பல்பொருள் அங்காடி சூப்பர் மார்க்கெட் சொல்றோம் இல்லைங்களா, அங்கே கொடுத்து நல்ல விலைக்கு விற்கலாம். நம்ம 15 to 20 ரூபாய்க்கு விற்று லாபம் பெறலாம். அப்புறம் பராமரிப்பு குறைபாடு அப்படின்னா, சில சமயங்களில் மூக்கு வெட்டி விடணும், இல்லைன்னா ஒன்று கொண்டு கொத்தி முதுகில் வந்து அந்த புங்குலாம் இல்லாமல் போயிடும், இறகு சிறகுலாம் இல்லாமல் போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து உப்பு கரைசல் ஒரு 5 g/L போட்டு தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா அந்த இதுவும் குறைஞ்சிக்கும். இது மாதிரி வளர்க்கும் பொழுது நல்ல லாபத்தை அடையலாம். மிக குறைந்த முதலீடு அதிக லாபம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புல தான் பெறலாம். எப்பவுமே நாம உற்பத்தி பண்ற பொருளுக்கு நாம தான் விலை நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நிறைய முன்னேற்றங்கள் அடையலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்போர் எதிர்கொள்ளும் சவால்களையும் அதற்கான தீர்வுகளையும் வழங்கினார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ப. திருநாவுக்கரசு அவர்கள்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை
1: கால்நடை நமக்கு தோழனமா கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை காலை 9:30 அளவில் போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் சூப்பர் எல்னினோ பயிர் சாகுபடிக்கான மேலாண்மை உத்திகள் குறித்து விவசாயிகள், விஞ்ஞானிகளின் கலந்துரையாடல், மேலும் வாழை வகைகளின் கண்காட்சி, தொழில்நுட்ப அமர்வுகள், விவசாய கண்காட்சி, காணொலி படங்களின் திரையிடல், இடுபொருட்கள் வழங்குதல், ஆராய்ச்சி பண்ணையை பார்வையிடுதல் போன்ற நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். விழாவில் கலந்து கொள்ள திட்டமிடும் விவசாய குழுக்கள், அதாவது 10 நபர்களுக்கு மேற்பட்டோர் முன்னேற்பாடு

களுக்கு முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். மேலும் தகவலுக்கு 9865261886 மற்றொரு எண் 6369265530 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொள்ள விரும்புவோருக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு காலை 8 மணிக்கு வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவில் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இம்மையத்தின் இயக்குநர் அறிவிக்கின்றார். கரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 11 மணி அளவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39°C குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27°C பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக வெண்டைப்பயிரில் அசுவினி தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடிப்பக்கத்திலும் குருத்து பகுதிகளிலும் இலை சாற்றை உறிஞ்சி வாழும். இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும். மேலும் செடியின் வளர்ச்சியும் குன்றிவிடும். ஒரு ஹெக்டேருக்கு 10 மில்லி இமிடாக்ளோபிரிட் அல்லது 500 மில்லி வேப்பங்கொட்டை வடிநீர் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக மருந்து தெளிக்கும் வேலைகளை காற்று மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்வது சிறந்தது. ஆடு வளர்ப்போர் கவனத்திற்கு. ஆடுகளின் எடை அதிகரிக்கவும் ஆட்டுக்குட்டிகளின் இறப்பை தவிர்க்கவும் குடற்புழு நீக்கம் செய்வது மிகவும் அவசியமாகும். பொதுவாக ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் தட்டை புழுக்களுக்கான குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க வேண்டும். இதுவரை கொடுக்காதவர்கள் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தங்களது ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் மண் நம் பொன் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கறவை மாடுகளில் சினை பிடிக்காததற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும்

0: வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும் உர வேளாண்மை பற்றியும் உற்பத்தி பெருக்குதல் பற்றியும் காண்டாமிருக வண்டிய தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டிய தாக்குதல் மற்றும் மைண்ட் சாட்டாக்கு பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
3: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 250th வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
5: மலர்கிறது நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 20.
7: இன்று சத்பாவனா திவஸ், தேசிய நல்லிணக்க நாள். நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை தேசிய நல்லிணக்க நாளாக அனுசரித்து வருகின்றோம். தேசிய ஒருமைப்பாடு, சமாதானம், அன்பு, அமைதி, சமூக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக உறுதிமொழியும் ஏற்கப்படுகிறது. இன்று உலக கொசு ஒழிப்பு நாள். மருத்துவர் சர் ரொனால்ட் ராஸ் மலேரியாவை உண்டாக்கும் பிளாஸ்மோடியம் தொற்றுயிரி அனோபிலஸ் கொசுக்களில் இருப்பதை ஆராய்ச்சியில் கண்டறிந்தது 20 August 1897. இக்கண்டுபிடிப்பிற்கு நோபல் பரிசினையும் பெற்றார். அனோபிலஸ், ஏடிஸ், கியூலக்ஸ் ஆகிய 3 விதமான கொசுக்கள் மிகக்கூடிய நோய்களை பரப்புகின்றன. கொசுக்கள் உருவாவதை முடிந்தவரை கட்டுப்படுத்துவது ஒன்றே கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்கும் வழிமுறையாகும். 20 நூற்றாண்டின் அமானுஷ்ய, திகில், புனை கதைகள் எழுதுவதில் மிக முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படும் அமெரிக்க எழுத்தாளர் ஹோவர்ட் பிலிப்ஸ் லவ்கிராப்ட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1890. தி கால் ஆஃப் துல்ஹு, அட் தி மவுண்டன்ஸ் ஆஃப் மேட்னஸ், தி ஷேடோ அவுட் ஆஃப் டைம் போன்ற படைப்புகள் பிரபலமானவை. இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் தந்தை என போற்றப்படும் இன்போசிஸ் நிறுவனர் என்.ஆர்.

நாராயணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1946. மைசூர் பல்கலைக்கழகத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இளங்கலை பட்டமும், கான்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். 1981 இன்போசிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் தலைமை நிர்வாக அதிகாரியானார். ஃபார்ச்சூன் இதழின் 12 சிறந்த தொழில் முனைவோர்களில் நாராயணமூர்த்தி இடம்பெற்றார். எ பெட்டர் இந்தியா, எ பெட்டர் வேர்ல்ட், தி விட் அண்ட் விஸ்டம் ஆஃப் நாராயணமூர்த்தி போன்ற பல சிந்தனை திறன்மிக்க நூல்களை எழுதியுள்ளார். இன்போசிஸ் நிறுவனர் என் ஆர் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு 2008 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய யோகா ஆசிரியரும் எழுத்தாளருமான பெல்லூர் கிருஷ்ணமாச்சார் சுந்தரராஜ ஐயங்கார் என்ற BKS ஐயங்கார் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2014. நவீன யோகாவின் தந்தை என போற்றப்படும் இவர் பழம்பெருமை வாய்ந்த யோகக் கலையை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்திய பெருமைக்குரியவர். லைட் ஆன் யோகா, லைட் ஆன் பிராணாயாமா, லைட் ஆன் தி யோக சூத்ராஸ் ஆஃப் பதஞ்சலி, லைட் ஆன் லைஃப் உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். 90 வயதிலும் தினமும் 3 மணி நேரம் ஆசனங்கள், 1 மணி நேரம் பிராணாயாமத்தினை தொடர்ந்து பயிற்சி செய்தவர். உலகம் முழுவதும் இவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் உண்டு. லிவ் ஹாப்பிலி அண்ட் டை மெஜஸ்டிக்கலி என்பார் BKS ஐயங்கார். 2014 இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது.

உடன் இருக்கவங்களுக்கு ஓடமா இருக்கணும், உதறி போனவங்களுக்கு பாடமா இருக்கணும் என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். அசைந்து போகும் நொடிகளை அசையாமல் பிடித்து வைக்கும் ஒரு அதிசயம். காலம் ஓடினாலும் காட்சிகள் மாறினாலும் சில கணங்கள் மட்டும் நம் கண் முன்னே உறைந்து நிற்கும். ஒரு சின்ன கிளிக், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய கதை. ஒரு நொடி, ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்நாள் நினைவு. நேற்று நடந்ததை இன்று நினைவாக்கி, இன்று வாழ்ந்ததை நாளை வரலாறாக்கும் புகைப்படத்தை பத்தி தாங்க இன்றைய நிகழ்ச்சி. அதிசயமே அசந்து போகும் அதிசயம். உலக புகைப்பட நாள் குறித்த தொகுப்பு. போன பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து முகத்தை 45 டிகிரியில திருப்பி வச்சுக்கிட்டு, இந்த போட்டோ என்னைய நீங்க எடுக்கிறது எனக்கே தெரியாதுன்னு ஒரு கேஷுவல் லுக்க கொடுத்து, அதுல ஒரு 100 போட்டோவை எடுத்து 90

0: ஒன்பது போட்டோவை அழிச்சு இந்த போட்டோல இருக்கிறது நாம தானன்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் எடிட் பண்ணி அழகான போட்டோவை 6 மணி நேரம் பார்த்து ரசித்து சிரிப்பது இந்த காலம்னா, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே 8 மணி நேரம் காத்திருந்து
1: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.
0: நவரசங்களும் தெரிஞ்சாலும் ஒரு ரசத்தையும் வெளிப்படுத்தாம ஒரே இடத்துல உட்காந்து சிலை போல அசையாம ஒரு போட்டோவை எடுக்கிறது அந்த காலங்க. அந்த காலம், இந்த காலம், சாயங்காலம், எந்த காலமா இருந்தாலும் சரி, புகைப்படங்களுக்கு எப்போதுமே தனி மகத்துவம் இருக்குதுங்க. புகைப்பட கலையின் வரலாறு 1826 பிரான்சை சேர்ந்த நைசோபோர் நீப்ஸ் உலகின் முதல் நிரந்தர புகைப்படத்தை படம் பிடித்ததிலிருந்து தொடங்குதுங்க. அதோட தொடர்ச்சியா 1837 லூயிஸ் டாகுரே மற்றும் நீப்ஸ் இணைந்து டாகுரே ரோட்டை என்ற நவீன புகைப்பட முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த

0: இணைந்து டாகுரே ரோட்டை என்ற நவீன புகைப்பட முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்போட காப்புரிமையை வாங்கி 1839 ஆகஸ்ட் மாதம் 19 அன்னைக்கு பிரெஞ்சு அரசாங்கம் இத உலகத்துக்கு இலவச பரிசு அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு தான் உலக புகைப்பட தினத்தின் அடிப்படையா அமைஞ்சிருக்கு. உலகத்தோட முதல் கலர் போட்டோவா 1861 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கறவங்க எடுத்திருக்காங்க. அது என்ன போட்டோ தெரியுமா? ஒரு ரிப்பனோட போட்டோவாங்க. எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கும் போது நான் கலர்ல போட்டோ எடுத்து காட்டுவேன்னு சும்மா கெத்தா களம் இறங்கிருக்காங்க நம்ம மேக்ஸ்வெல் அவர்கள். ஆனா கைவசம் இருந்தது என்னவோ பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான். தம்பி, கேமரா இல்லன்னா என்ன? நம்ம கிட்டதான் மூளை இருக்கேன்னு யோசிச்சு ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காங்க. அதே பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவை வச்சு 3 அந்த ரிப்பனை போட்டோ எடுத்திருக்காங்க. முதல் போட்டோவை சிவப்பு பில்டர் வழியா எடுத்திருக்காங்க, 2 போட்டோவை பச்சை பில்டர் வழியா எடுத்திருக்காங்க, 3 போட்டோவை நீல பில்டர் வழியா எடுத்திருக்காங்க. அதுதான் RGB ஃபார்முலான்னு சொல்றாங்க. இந்த 3 பிளாக் அண்ட் ஒயிட் படங்களையும் அதே சிவப்பு பச்சை நீல லைட் அடிச்சு ஒரே ப்ரொஜெக்டர் திரையில ஒன்னா கலக்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், திரையில ஒரிஜினல் கலர்ல அந்த ரிப்பன் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு.
1: இது என்ன பிரமாதம்?
0: இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேக்ஸ்வெல் பயன்படுத்திய பிலிம் சிவப்பு நிற ஒளிய சென்ஸ் பண்ற திறனே இல்லாததாங்க. அறிவியல் முறைப்படி பார்த்தா அந்த போட்டோ ஃபெயிலியர் ஆயிருக்கணும்.
1: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: ஆனா அவர் பயன்படுத்திய சிவப்பு பில்டர்ல அல்ட்ரா வயலட் கதிர்கள் லீக் ஆகி தற்செயலா அது சிவப்பு நிறத்தை பதிவு பண்ணிடுச்சான். இப்படி நடந்த ஒரு அதிர்ஷ்டமான பிழையினால உலகத்தோட முதல் கலர் போட்டோ சக்சஸ் ஆயிருச்சுங்க.
2: ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா?
0: இன்னைக்கு நம்ம போன்ல கலர் கலரா பில்டர் போட்டு போட்டோ எடுக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் தாத்தா யார் தெரியுமா? இந்த RGB கலர் தியரி தாங்க. நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா விதி இன்னொன்னு நினைச்சு நம்மள சக்சஸ் ஆக்கி விடும் அப்படிங்கறதுக்கு இந்த கலர் போட்டோ கதை தாங்க உதாரணம். ஒரு காலத்துல 36 போட்டோ எடுக்கிற ரீல் கேமரா தாங்க இருந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்பவே முக்கியமான விசேஷத்துக்கு மட்டும்தாங்க போட்டோ எல்லாம் எடுப்பாங்களாம். 36 போட்டோவையும் பார்த்து பார்த்து செதுக்குவாங்களாங்க. அப்புறம் அந்த ரீல ஸ்டுடியோவுக்கு கொடுத்து கழுவி எடுத்துட்டு வர 3 வரைக்கும் ஆகுமா. போட்டோவை கையில வாங்குற வரைக்கும் ஒரே பதட்டமா இருக்குமாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் யுகம், உலகத்துல தினமும் சராசரியா 93 மில்லியன் செல்ஃபிகள் எடுக்கப்படுதாங்க. 19 மூக்க விரப்பா வச்சுக்கிட்டு முழியை பிதுக்கி வச்சுக்கிட்டு மூஞ்சிய கம்பீரமா வச்சுதான் ஒரு போட்டோவே எடுப்பாங்களாம். அப்போ எல்லாம் அதான் ட்ரெண்டிங். அதனாலதான் அப்போ எல்லாம் போட்டோகிராஃபர் எல்லாம் கேமராவை தூக்குனதுமே சே பிளம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சும்மா பிளம்ப்ஸ் சொல்லி பாருங்களே, வாய நல்லா குவிச்சு வச்ச மாதிரி ஒரு லுக் கிடைக்குது இல்ல, அதுக்காக தான் சே பிளம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்ப இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம். நான் சீஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பல் வரிசைய வெளியே தெரிய ஆரம்பிச்சு. புகைப்படங்கள் அப்படிங்கறது காலத்தை உரைய வைக்கும் ஒரு மந்திரங்க. நாளைக்கு நாம வளர்ந்து தாத்தா பாட்டியா மாறும்போது இந்த போட்டோக்களை எடுத்து பாக்குறப்பதான் அந்த பழைய ஞாபகங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நம்ம வாழ்ந்த கணங்கள், சிரித்த சிரிப்பு, அழுத கண்ணீர், கொண்டாடிய சந்தோஷம்னு எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு பொக்கிஷம் தாங்க புகைப்படங்கள். அதனால வாழ்க்கையில நடக்கிற நல்ல தருணங்களை போக்கஸ் பண்ணி கேப்சர் பண்ணுங்க, வாழ்க்கைய பிக்சர் பர்ஃபெக்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் அதிசயமே அசந்து போகும் அதிசயம்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மலர் நிகழ்ச்சியில தொடர்ந்து பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறும்.

0: உள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பீஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும், பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் பண்ணுவோம், டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியில மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்டு அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை

0: பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

மலர் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இப்ப நாம திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 22 ரூபாய், கத்தரிக்காய் அவரைக்காய் ஒவ்வொன்றும் 1 கிலோ 50 ரூபாய், வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 56, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 1 கிலோ 70

0: ரூபாய், சுரைக்காய் 30, சௌ சௌ புடலங்காய் 40 ரூபாய், பேர்க்கங்காய் 1 கிலோ 60 ரூபாய், முள்ளங்கி 36, நூல்கோ 40, கர்ணிக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய். சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 86 ரூபாய், முட்டைகோஸ் 30, பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 140, பூசணிக்காய் 22 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபாய், ஆரஞ்சு மாதுளை 150 ரூபாய், திராட்சை 120 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அப்படியே தங்கம் வெள்ளியோட விலை நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,204 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 249 ரூபாய் 90 பைசாவுக்கும் விற்பனையாகுது. திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,204 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 249 ரூபாய் 90 பைசாவுக்கும் விற்பனையாகுது. கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு காலையில 11 மணிக்கு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காலை மலர்
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் சிறுநீரகம் சீராக இயங்க சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்கள் நேரலையில்.
2: வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா, சிறுநீரக நிபுணர். உங்கள் சிறுநீரகமை சீராக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 4-5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆரோக்கியமான காய்கறிகள், ஆரோக்கியமான பழங்கள் பருக வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவை சீராக வைத்திருக்க வேண்டும்.
1: நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். சுழி 431 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1
3: நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கணும்னா பற்களும் ஈறுகளும் சுகாதாரமா இருக்கணுங்க. உறுதியான ஈறுகள் நம்ம பற்களுக்கு பாதுகாப்பு தரது மட்டும் இல்லாம நம்முடைய தோற்றத்தையும் அழகுபடுத்துதுங்க. அப்படிப்பட்ட பற்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானேங்க. அதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சாவூர் பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். விபத்துகள்னால பற்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை எப்படி சரி செய்யலாம் டாக்டர்?
4: பஸ்ல போறப்ப இல்லைன்னா ஏதாவது ரோட்ல கீழே விழுகிறது, இல்ல வீட்டுல ஏதாவது வலிக்கு விழுகிறது, படியில இடிச்சுக்கிறது, அந்த மாதிரி கேசஸ்ல கண்டிப்பா பல் டாக்டர் கிட்ட வருவாங்க. அப்ப என்ன நாங்க செக் பண்ணுவோம்னா, பல்லுல மட்டும் அடிபட்டு இருக்கா இல்ல தாடையிலயும் அடிபட்டு இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். நம்மளோட தாடை வந்து மேல் தாடை கீழ்த்தாடைன்னு ரெண்டு இருக்கு. மேல் தாடை வந்து டைரக்டா நம்மளோட மண்டையோடு ஸ்கல்லோட அட்டாச்சா இருக்குங்க. கீழ்த்தாடை தான் மூவ் ஆகும், மேல் தாடை வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தாடையில அடிபட்டு இருக்கா அதை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாக்குல அடிபட்டு இருக்கா இதை பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்புலயே ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கிற ஒரு பகுதி வந்து நாக்கு. நாக்குல அடிபட்டு இருக்கா இல்ல கீழே ஏதாவது ரத்தம் உறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நாக்கை தூக்க சொல்லி கீழே செக் பண்ணுவோம். அடிபட்ட கேசஸ்ல ஒரு தரோவா ஒரு பல் டாக்டரை பார்த்து கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். அதுக்கு மேனேஜ்மெண்ட் என்னென்னா, முன்ன அந்த காலத்துல எல்லாம் வந்து பல்லுல தையல் போடுறதோ தாடையில தையல் போடுறதோ நான் ரிசார்பபிள் சூச்சர்ஸ்னு ஒரு சூச்சர்ஸ்ங்க. தையல் வந்து அப்படி போட்டுட்டு ஒரு 7 கழிச்சு நீங்க திருப்பி பல் டாக்டர் கிட்ட வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஜெனரல் சர்ஜன் கிட்ட போய் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வர்ற சூச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபைனா இருக்கும், உங்களுக்கு போடுற அந்த ஃபீலிங்கே இருக்காது. அண்ட் ரிசார்பபிள் சூச்சர்ஸ் அதுவாகவே கரைஞ்சிரும். ஸோ இப்ப நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு தையல் வகைகள்ல, சூச்சர் மெட்டீரியல்ல, நீடில்ஸ்ல, எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடிபட்டா நீங்க வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஒரு பல் டாக்டர் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. அதுக்கப்புறம் பல்லு விஷயத்துல எதுக்கு வருவீங்கன்னா, முகவாதம்னு ஒன்று இருக்குங்க, ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவோம், இன்னொரு பேர் அதுக்கு பெல்ஸ் பால்சி. இப்போ ஒரு ஃபேனுக்கு அடியில டைரக்டா படுத்திருக்கீங்க குளிர் சீசன்ல, இல்லைன்னா ஏசியை ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் 16-19 டிகிரிஸ்ல ரொம்ப நேரம் ஓட விடுறீங்க, அப்ப என்ன ஆகும்?

0: அந்த நரம்புல வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். ஃபேஷியல் நர்வ்ல உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்றப்ப, சாப்பிட்றப்ப எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் அது எதுனாலேன்னு உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேசஸ்ல என்னாகும்னா ஒரு சைடு வாயே கோணலாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து ரிவர்சபிள், இதை ட்ரீட் பண்ணால் சரி பண்ணிடலாம். ஸோ பெல்ஸ் பால்சி வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடிபடுறப்ப பல் ஃபுல்லாகவே விழுந்துடுச்சுனாலும் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நிறைய இப்போ இம்ப்ளான்ஸ்ன்னு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பல்லை டச் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு 4-6 months வெயிட் பண்ணுவோம். அந்த போனும் அந்த நாங்கள் வச்ச ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக அதை வந்து ஆசியோ இன்டகிரேஷன்னு சொல்லுவோம். ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும். அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி பல்லை நாங்கள் கனெக்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்க்ரூவோட. அப்போ அது உங்களோட நெஜப்பல்லு மாதிரியே ரொம்ப பொட்டென்ட்டாக இருக்கும். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் டூத் இம்ப்ளான்ஸ்னு சொல்கிறோம். அதுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து டைட்டானியம் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தாடையில் அடிபடுறப்ப இன்டர் மேக்சிலரி ஃபிக்சேஷன் இருக்குது, கம்பிகளை வச்சு வாயை அசைக்க முடியாத மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 6 weeks விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் அக்லூஷன் அதுவே திரும்புகிற மாதிரி கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், அது வந்து ஒரு பர்த் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஈவன் அதை வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் எடுக்கிற அனாமலி ஸ்கேன்லேயே அந்த அன்னப்பிளவு, உதடு பிளவு எல்லாம் தெரியுங்க. ஆனால் அதை வந்து ஸ்கேனில் பார்க்க முடியுமே தவிர நம்மளால் சரி செய்ய முடியாது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே அதை ஒரு சர்ஜரி பண்ணி ஸ்பீச் தெரப்பி கொடுத்து பல்லை வரிசையாக முளைக்க வைக்கிற மாதிரி செய்ய முடியும். ஸோ கிளெஃப்ட் லிப் பேலட்டுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை நினச்சி குழந்தையோட அம்மா ஸ்கேன்லேயே பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி இருக்கேன்னு நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ, நீங்கள் கொஞ்சம் இயர்லியாக 1 வயசுக்கு முன்னாடியே அந்த வைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டோன்னா குழந்தை வந்து பரிபூர்ணமாக நல்லா பேசி அழகாக இருக்கும். அந்த பர்த் டிஃபெக்டோட பிறந்த குழந்தைன்னே சொல்ல முடியாது. அதையும் ஈஸியாக சரி பண்ணலாம்.
1: பல் சீரமைப்பு குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மலர் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற வேலை நாடுனர்களை தனியார் துறைகளை பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தால சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைக்கு காலையில 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்குதுங்க. எங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துலதான் நடக்க இருக்குது. இதை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0431 என்ற இணைப்பு எண்ணோடு 24-13-510 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கிறாங்க, 94-99-059-02 அப்படிங்கிற அலைபேசி எண்ணில தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அலைபேசி எண் மீண்டும் உங்களுக்காக 94-99-059-02 அப்படிங்கிற அலைபேசி எண்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்.
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: காலை மலர் நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலோட ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அடுத்ததா 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் ம கார்த்திக் அவர்கள். காலைமலை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது, தில் படத்திலிருந்து.

நாம் கேட்டிருந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
2: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளதான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பள்ளி கல்லூரிகள்லயும் சமய நல்லிணக்கண நாளா நாம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடி வரும். 1944 ஆகஸ்ட் 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னோட 40 இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ்காந்தியை வெறும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவற விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்தில இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேல எல்லாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்தது. புகைப்படம் எடுக்கிறது அவ்வளோ ஏன், நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமரானார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ்காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னொட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவர்

இருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுகிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ்காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ்காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ்காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ்காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்ல. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமருடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ்காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி பிளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகிறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியலை தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ்காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ்காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ்காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C. அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது தான் இதோட மிகப்பெரிய நோக்கம். 36 36 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கோட டிஜிட்டல் போன் சிஸ்டம்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கிளிக் மூலமா உலகத்தோட மறுமுனையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் விதை தான். 1980 போடப்பட்டதுதான் இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷன், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷன், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கு, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசை 21 to 18 ஆக்கினது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டும் இல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா,
பள்ளிகளை தொடங்கியிருக்கிறார். கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980களில் பல மாநிலங்களில் இருந்த கலவரங்களை தணிக்க அவரே

நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அசாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முகத்தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு

0: ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கல்வியை விரிவுபடுத்தி இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ்காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார், ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர், இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டிற்கு கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டேயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோடு அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மறுபடியும் திரைப்படத்திற்காக கேஜி ஏ சுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நேர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் உடலமைப்புகளில் எலும்புகளின் பங்கு நேர்முகம். பங்கேற்பவர்கள் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேக்குறக்கான நேரம். புசரியிலிருந்து சுகுமார், சுகந்தரனேஷ், புனிதா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் காதலிக்க நேரம் இல்லை படத்திலிருந்து.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மாராடி எம் ஏ ரமேஷ் துறையூர்ல இருந்து படம் பராசக்தி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

இதேராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததால் லியோ படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதேராகம் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே உற்சாகமான இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன், அழகுமணி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

இதை ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன் தாசன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதயராகம் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. கும்பகோணம் துவரங்குறிச்சியிலிருந்து சீனிவாசன், துர்கா தேவி, அவினேஷ், ஹரிஹரன்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கம் கணபதே கணபதி ராகம் ஆதிதாளம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:27. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக நீ சித்தம்மு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தன்யாசி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தென் மாநில முதலமைச்சர்களின் இரண்டு நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் ஈரான் கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அங்கு புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மீனவர் உடலை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று இதுகுறித்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலாம் என்றார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உரிய பதில் வந்தவுடன் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அரியலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாவட்ட ஆட்சியரக பிரதான கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்கலாம். விவசாயிகள் தெரிவிக்கும் குறைகள் மற்றும் புகார்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதிலளிப்பார்கள் என மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் அரசு உதவி பெறும் கல்லூரியில் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் நம் நாட்டின் கலாச்சாரம், கிராமிய வாழ்க்கை முறை, இயற்கை வளங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணாக்கரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நடமாடும் யானைகள் தாளவாடி மலைப்பகுதியில் விளை நிலங்களில் புகுந்து சேதப்படுத்துவதால் இவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இன்று இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதையுங்கள், அது ஆயிரம் மடங்காகி உங்களை தேடி வரும். பரவாயில்லை, நான் இருக்கேன், எல்லாம் சரியாகும். இந்த வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுங்களேன். ஏன்னா பலரின் கண்ணீரை துடைப்பது கைகள் மட்டுமல்ல,

சரியான நேரத்தில் சொல்லப்படும் அன்பான வார்த்தைகளும் தான். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எப்பவுமே உங்களோடு நிறைஞ்சிருக்க எங்களோடு இணைந்திருங்கள். இது TRCFM ரெயின்போ 102.1. எங்க எல்லாமே நன்று. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.

சிறப்பலை வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளலான பாடல்களால் உங்களை உற்சாகப்படுத்தும் இது போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம இனி கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு புதுநெல்லு புதுநாத்து திரைப்பட பாடல்கள் வளம் வரும்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
0: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருக்கு.

0: எச்சரிக்கையா இருங்க.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: போடி விளையாடு.
4: இன்றைய நிகழ்ச்சியில் தடகள வீரர் எஸ் உபேஷ் ராகவ் அவர்களுடன் நேர்முகம்.
5: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்மோடு இணைறாங்க தடகள வீரர் எஸ் உபேஷ் ராகவ் அவர்கள். இந்த தடகள போட்டிகள் குறித்தும் அவர் வந்து என்ன மாதிரியான போட்டிகள்ல பங்கேற்கிறாரு, என்னென்ன போட்டிகள்ல விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். எஸ் உபேஷ் ராகவ், நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எலமலப்பட்டி புதூர்ல இருந்து வரேன்.
5: தடகள போட்டிகள்ல நீங்க வந்து பங்கேற்று வரீங்க. தடகள போட்டிகள் என்னென்னலாம் போட்டிகள் இருக்குது, அதுல நீங்க என்னென்ன போட்டிகள்ல வந்து விளையாடுறீங்க?
6: நான் பண்ற அத்லெட்டிக்ஸ் பண்றேன். அத்லெட்டிக்ஸ்ல ஒரு 15+ ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து லாங் ஜம்ப் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப் நான் பண்றேன். லாங் ஜம்ப் என்னோட மெயின் ஈவெண்ட், ட்ரிபிள் ஜம்ப் வந்து என்னோட செகண்டரி ஈவெண்டா இருக்கு. லாங் ஜம்ப் கடந்த ஒரு 2 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன். இப்போ வந்து 7 மீட்டர், 7+ மீட்டர் குதிச்சுட்டு இருக்கேன். ட்ரிபிள் ஜம்ப் ஒரு 14+ குதிப்பேன். லாங் ஜம்ப்ல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 35+ மெடல்ஸ், கோல்டு மெடல் வச்சிருக்கேன். ஸ்டேட்ல வந்து 5 பிரான்ஸ் மெடல், 2 சில்வர், 1 கோல்டு வச்சிருக்கேன். 4 டைம் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபார்ம் 2 வச்சிருக்கேன், ஃபார்ம் 3 வச்சிருக்கேன்.
5: நீளம் தாண்டுதல்ல இந்தியாவில என்ன ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், தமிழ்நாட்டில் என்ன ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கீங்க?
6: இந்தியாவில் வந்து ஜஸ்வின் ஆல்ரின் வந்து 8.41 மீட்டர் ரெக்கார்டு இருக்கு, இந்தியா ரெக்கார்டு. தமிழ்நாடு ரெக்கார்டு வந்து 8.08 மீட்டர்ஸ் இலக்கியதாசன் வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து கடந்த ஒரு வருஷமா 7+ மீட்டர்ஸ் பண்ணுவேன், 8.690 பண்ணியிருக்கேன்.
5: இந்திய அளவில்
6: 8.41 ஜஸ்வின் ஆல்ரின் ரெக்கார்டு இருக்கு இப்போதைக்கு.
5: சரி, உலக அளவில் என்ன மாதிரியான
6: மிட்டாயில் ஸ்டென்டாக்ல வந்து லாஸ்டா நடந்த மீட்ல வந்து 8.60 பண்ணியிருந்தாங்க.
5: சரி, இப்போ ட்ரிபிள் ஜம்ப் பத்தி சொல்லுங்களேன், எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி வந்து அது பண்றாங்கன்னு சொல்லுங்களேன்.
6: ட்ரிபிள் ஜம்ப் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஈவெண்ட். அது வந்து நம்ம வந்து கோஆர்டினேஷன் வேணும், ஹார்ட் ஒர்க்கு, ஸ்டெபிலிட்டி, மெயினா கண்டிஷன் இருக்கணும். அதுக்கு வந்து ஹாப், பவுண்டு அண்ட் ஜம்ப் பண்ணா அதுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். அதுக்கு அப்பதான் அதுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணி மெடல் பண்ண முடியும். சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்.
5: சரி, கஷ்டத்தை ஈஸி ஆகிருக்கீங்க, எப்படி அது சாத்தியம்?
6: நேச்சுரலையும் கொஞ்சம் பவர் இருக்கணும் சார். கோச் கரெக்டா ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த ஒர்க் அவுட், எக்ஸ்ப்ளோசிவ், பவர் எல்லாமே கரெக்டா இருக்கணும்.
5: நீங்க எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க?
6: முத்துசாமி சார் அண்ட் சங்கர் மேம் 5-6 இயர்ஸ்.
5: அவங்க எல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க?
6: கோச் முத்துசாமி சார் வந்து 2010 காமன்வெல்த் கேம்ஸ்ல 110 மீட்டர் அடல்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஃபைனல்ஸ் உட்காந்தாங்க. சங்கரி மேம் வந்து ஏசியன் கேம்ஸ் வந்து 400 அடல்ட் சில்வர் மெடல்.
5: மும்முறை தாண்டுதல்ல நீங்க சொல்றீங்க, இப்போ நீளம் தாண்டுதல்ல என்ன மாதிரியான கிரவுண்ட் செட்டப் இருக்கும்?
6: அந்த லாங் ஜம்ப் போர்டு இருக்கும், லாங் ஜம்ப் போர்டு பின்னாடி ஃபவுல் போர்டு வந்து இருக்கும். அந்த ஃபவுல் போர்டு சென்டர் ஆஃப் த போர்டுல வந்து கிளே வச்சிருப்பாங்க. அந்த கிளே லைட்டா டச் பண்ண ஒரு நெயில், ஸ்பைக்ஸோட நெயில் பட்டாலும் ஃபவுல். அந்த ரன்வே கரெக்டா நம்ம ப்ராப்பரா செட் பண்ணி ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் லாங் ஜம்ப் பண்ண முடியும். டெக்னிக் மெயினா வேணும்.
5: நீங்க வந்து எங்கெல்லாம் போய் வந்து விளையாண்டுருக்கீங்க, இந்த நேஷனல்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா, அது வந்து எங்கெல்லாம் நடந்துச்சு, முதல் முதல்ல நீங்க வாங்கின விருது எங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்களேன்.
6: நான் வந்து இப்ப நேஷனல்ஸ் வந்து இப்ப லாஸ்ட் இயர் டிசம்பர்ல வந்து யூபி போயிட்டு வந்தேன். ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்தின SGF வந்து லாங் ஜம்ப்ல 5th, ட்ரிபிள் ஜம்ப்ல 6th. இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மெடல் வாங்கினது வந்து திருவண்ணாமலையில ஸ்கூல் ஸ்டேட் வந்து அடல் ஓடி பிரான்ஸ் மெடல் அடிச்சேன். ஜூனியர் ஸ்டேட் வந்து ஈரோடுல நடந்தது 2024 வெண்டத்தளனி சில்வர் லாங் ஜம்ப் மெடல் பண்ணேன்.
5: ஃபர்ஸ்ட் வாங்கின மெடல் பத்தி சொல்லுங்க.
6: ஃபர்ஸ்ட் என்னோட மெடல் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடல். என்னோட கோச் நான் ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினேன். ரொம்ப எனக்கு அது வந்து பெருமையா இருந்துச்சு, மாதிரி நல்ல சந்தோஷமா ஒரு ஊக்கப்படுத்துச்சேனே. இன்னும் நல்லா பண்ணா இன்னும் நம்ம வெளியே வர முடியும், நல்லா கஷ்டப்படுவோம், நல்ல நிலைமைக்கு வருவோம்.
5: உங்களுடைய படிப்புக்கும் அந்த விளையாட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கோஹரண்டா எடுத்து போக முடியுதா?
6: காலேஜ்ல எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றான், அதனால எனக்கு ஒன்றும் பேசாத இல்ல. ஸ்கூல்லயும் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால ட்ரைனிங் வைஸ் எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
5: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி?
6: மார்னிங் வந்து 5:30 இருந்து 8:00, 7:30 ட்ரைனிங் முடியும். ஈவினிங் வந்து 5:30 to 7:15, 7:20 ஒர்க் அவுட் முடியும் சார்.
5: சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பு தான் வாழ்க்கைன்னு இருப்பாங்க, நீங்க வந்து விளையாட்டு தான் வாழ்க்கைன்னு நீங்க என்ன எடுத்திருக்கீங்க, ஸோ அது எப்படி வந்து அது சாத்தியமாச்சு? பாதையிலேருந்து விலகி இந்த பாதையை வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து எப்படி வந்து பெற்றோர் உங்களுக்கு உதவுனாங்க?
6: என் கோச் தான் என்னை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமையில நிற்கிறேன்னா என் கோச் மட்டும்தான் காரணம் நான். அது மாதிரி எங்கள் அம்மா மெயினாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. நான் எங்கே போனாலும் என் கூடயே வருவாங்க, எவ்வளோ கஷ்டனாலும் என் கூடயே நிற்பாங்க. அதனால நான் மெயினாக இவ்வளோ சாதிச்சு நிற்கிறதுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கோச் மெயினாக காரணம் எனக்கு.
5: சரி, உங்களுடைய இந்த விளையாட்டு போட்டியில வந்து எப்படி வந்து உடல் வலிமை, உடல் பயிற்சி, அப்புறம் வந்து ஃபிட்னஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து உதவியா இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம உடம்பை வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லுங்களேன்.
6: உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட்

0: நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஃபுட்டு தான் சார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயினு. ப்ராப்பரான ஃபுட்டு, கரெக்டான ஒர்க் அவுட்டு, கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான ஸ்லீப்பிங்கு நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன் வந்து ஸ்போர்ட்ஸில். அப்போ தான் நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி கரெக்டான ஒர்க் அவுட், ப்ராப்பரான ட்ரைனிங் மெயின், மெத்தட் கரெக்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருக்கலாம், நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ட்ரைனிங் டெவலப் ஆக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு மேலே மேலே போவோம் சார்.
1: சரி, இப்போ நீங்க தமிழ்நாடு லெவலு லெவல்லாம் வந்து போயிருக்கீங்க, நேஷனல் லெவல்லாம் போயிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ நேஷனல் லெவல்ல வந்து சாதிச்சாதான் நான் வந்து இன்டர்நேஷனல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லுங்க.
0: லாஸ்ட் 2 இயர்ஸா ரொம்ப பீக்னா ஸ்போர்ட்ஸ்னா தமிழ்நாடு மட்டும்தான் சார், ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் போறது அடுத்த மாசம் செப்டம்பர் 1-3 வந்து யூத் நேஷன்ஸ் வந்து லுதர்னியால பஞ்சாப்ல நடக்குது சார். அதுக்கு போறேன் நானு, அதை போய் மெடல் ஃபர்ஸ்ட் டைம் லாங் ஜம்ப்ல பண்ணா யூத் ஒலிம்பிக்ஸ் எனக்கு என்ட்ரி. இன்டர்நேஷனல் ஈஸியா போனா அந்த நேஷனல்ஸ் மெடல் பண்ணா இன்டர்நேஷனல் ஈஸியா போயிடலாம் சார் டக்குன்னு.
1: 2031 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இந்தியாவில் நடக்க
0: போகுது.
1: சோ அப்படின்னா வந்து நீங்க வந்து கேம்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே பிரகாசமா இருக்குது. அப்படின்னா நீங்க வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா 2031 நடக்க போற விளையாட்டு போட்டியில பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பா இருக்கு அமையும்.
0: கண்டிப்பா சார், நம்ம வந்து அதுக்கேத்த கரெக்டான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம இந்தியாவில் நடக்க போற காமன்வெல்த்லயே நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணலாம், கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம கஷ்டப்படுவோம், அதுக்கேத்த பலன் கிடைக்கும்.
1: சரி, நீங்க உங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லுங்க.
0: என்னோட ஆசை வந்து என்னோட கோச் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகணும் சார். எனக்கு கோச் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். 18 வயசு முடியதுக்குள்ள இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எனக்கு ஏசியன் கேம்ஸ், நிறையா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் 2027 இந்த மாதிரி நடக்கிறப்ப மெடல் பண்ணணும், இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா ஃபிளாக தூக்கணும் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் என்னோட கோச் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தடகள வீரர் எஸ் உபேஷ் ராகவ் அவர்களுடன் நேர்முகம்.

நேரம் 11 மணி, தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல் என் ஆசமச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: புல்கண்ட வளர்க்கிறோம்னா வேஸ்டேஜ் சார், மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசு தடை, எந்த கீரை வகையா இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி, இப்ப வந்து பழக்கம் பண்ணிக்கணும்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது, எல்லா மீனுமே சாப்பிடுது.
0: மீன் வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
2: நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு

0: அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம்.
1: வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:31 ஆகாஷ்வாணி நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காதலன் திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: குறளமுதம்
2: ஒற்றாடல் 59 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 2வது குறட்பா.

0: அமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பயணி புறா. இது ஒரு அருகிவிட்ட பறவை இனங்க. ஆங்கிலத்துல பாசஞ்சர் பீஜியன் அப்படின்னு அறியப்படுற இந்த பறவையோட பெயருக்கு அர்த்தம் கடந்து செல்லுதல் அப்படிங்கதான் சொல்றாங்க. உயிரியல் பெயர் வந்து இதோட இடம்பெயரும் பண்பை குறிக்குது. பயணி புறாவானது அளவு மற்றும் நிறத்துல பால் ஈருரிமை கொண்டது. ஆண் பயணிப்புறா 390 முதல் 410 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும். மேல் பகுதி சாம்பல் நிறத்திலும் கீழ்ப்பகுதி வெளிர் நிறத்திலும் கழுத்து பகுதி இறகுகள் பட்டு போன்றும் இறக்கைகளில் கருப்பு புள்ளிகளும் தோன்றும். பெண் புறாவானது 380 முதல் 400 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும். பழுப்பு நிறத்திலும் இறகுகளில் பட்டு போன்ற மின்னும் தன்மையும் இருக்காது. பொதுவாக இலையுதிர் காடுகள்ல தான் இந்த புறாக்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. இவை இடம்பெயரும் போது பெரிய கூட்டமாகத்தான் இடம்பெயருமா. தொடர்ந்து உணவு மற்றும் இருப்பிடத்தை தேடுறதே இதுக்கு பெரிய வேலையா இருக்குமா. ஒரு காலத்துல அதிகம் காணப்பட்ட பறவையாக உச்ச நிலையில சுமார் 300 முதல் 500 கோடியா இருந்த இந்த பறவை இனம் காலப்போக்குல குறைஞ்சு போயிருச்சுங்க. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய இந்த பறவைகள் பொதுவா கொட்டைகள் பழங்கள் முதுகெலும்பிகளை உணவா உட்கொள்ளுங்க. கூட்டம் கூட்டமா தங்கறதுனால இவற்றோட குஞ்சுகளை அதோட பெற்றோர் பறவைகள் தான் பராமரிக்கணும் இல்லாம மற்ற புறாக்களும் பேணி வளர்க்குமா. கேட்கவே நல்லா இருக்குல்ல. பயண புறாக்கள் தொல்குடி அமெரிக்கர்களாலும் ஐரோப்பியர்களோட வருகையினாலும் வேட்டை தீவிரமா நடைபெற்று இறைச்சிக்காக அதை நிறைய வேட்டையாடி இருக்காங்க. வேறு சில காரணங்களாலும் அதோட எண்ணிக்கை குறைந்து காடுகள் அழிப்பு இதோட வாழ்விடத்தை முற்றிலுமா அழித்திருச்சுன்னு சொன்னா அது மிக இல்லைங்க. ஒரு கட்டத்துல இந்த இனமே அழிஞ்சதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. குறிப்பா மார்த்தா அப்படிங்கிற பேருள்ள இந்த புறா தான் கடைசி பயணி புறாவாக இந்த உலகத்துல இருந்திருக்குங்க. இது சின்சினாட்டி மிருக காட்சி சாலையில செப்டம்பர் 1, 1914 இறந்துருச்சு. மனித நடவடிக்கைகளாலும் உயிரினங்கள் அழிவதற்கு இதுவே ஒரு குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டாகும். எனவே இனியும் ஒவ்வொரு உயிரையும் பேணி பாதுகாப்போமா?

எல்லாருக்கும் நிகழ்கின்ற எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் மிகவும் விரைவாக ஒற்றர் மூலம் அறிந்து கொள்ளுதல் வேந்தனுக்குரிய தொழிலாகும்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பேரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பரம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 12:10.
1: திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரலில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு. நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். முதலில் எந்துகு பெத்தல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சங்கராபரணம் ராகம், ஆதி தாளம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரலில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு. நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம்.
1: நல்ல காலம் பிறந்திருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு.
2: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற?
3: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் போற.
2: எது எல்லினோ எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு திரியறாங்களா? இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
3: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சளிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
2: ஆமாமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
3: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
2: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
3: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
2: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
3: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
2: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
3: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
2: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
3: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை

0: அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
1: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
0: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டிதானே ஆகணும்.
1: எப்படி கட்டணும்?
0: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
1: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
0: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
1: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
0: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

நேர்களை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் மண் நம் பொன் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள். மண்ணின் மனம், இதில் பி ராஜாமணி, ஏ மாரிமுத்து வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூருடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.

0: தாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லா சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை கீதம். நேயர்களின் மடல்வழி விருப்பகானங்கள் மதுரை கீதமாக ஒலிக்கிருக்கிறது. மதுரை கீதம் தரும் முதல் பாடல் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், சிங்கம் புனிதன் இவர்களின் விருப்பமாக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகியின் குரல்களில் டாக்டர் சிவா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். மதுரகீதத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் வேலாயுதம் திரவிய மலர் துர்கா, தன்விக் விஸ்வா, அருண், வீரமுத்து, பெரியக்காள் கண்ணன், சிவகாமி, குருப்ரியா, நல்லசுவாமி, ஜெயசுதன், முத்து, சந்துரு இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பணக்கார பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

மலர்கள் பாதை எங்கும் மலர்கள் பூவி பாய் விரித்தர பவழமேனி தேரில் ஏறி பவனி வந்தராம் செந்தல் பாதை

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுர கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, வாகையூர் ராமசுவாமி சரோஜா தேவி, லால்குடி ராஜேந்திரன், திட்டக்குடி செல்வராசு, வாரியங்காவல் கதிரவன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், ராஜேந்திரன், மணிவண்ணன், அருணா சேகர் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் இவர்களின் விருப்பமாக. தேவிகா சுப்பிரமணியன், சதீஷ், சரண்யா, சஞ்சனா, கீர்த்தனா, ஆதிரன், அதியமான், சாந்தி. மேட்டுப்பாளையத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இவர்களுக்கான பாடல் வருது தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

0: மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் லால்குடி லட்சுமி நாராயணபுரம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

0: ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். கால் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் குப்பாணத்தம் ராம் பிரகாஷ் கோகிலா இவர்களின் விருப்பமாக எண்ணண்ணன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மயிலாப்பூர் ஆனந்தி மணிகண்டன்.
3: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா?
4: ஏண்டி புதுசா கேக்குறேன்.

சொன்னத்தை செய்வேன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி.

வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை, அன்வர்த்தியான்பேட்டை அருணகிரி கீதா, இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பி. சுஷீலாவின் குரலில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்கள் ரசித்து கொண்டிருப்பது மதுரை கீதம். உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் வாரியங்காவல் கதிரவன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர்

0: அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால்தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும் அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின்கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அண்ணா

0: அவரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில் சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரரின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
1: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் 21 தனது 33வது நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மண் நம் பொன் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம என்னென்ன பயிர் பண்ணாலும் அதற்கான அடிப்படை வந்து நம்மகிட்ட இருக்க மண் தான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய மாபெரும் சொத்து வந்து அந்த மண். அந்த மண் வந்து ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு சாகுபடியை செய்ய முடியும். அப்ப நம்ம எப்படி உயிரோட இருக்கிறோமோ அதே மாதிரி மண்ணும் உயிரோட இருக்கிற ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது உயிரோட அதுல இருக்கிற அனைத்து சாராம்சங்களோட அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போற மூலமாகத்தான் விவசாயத்தை நம்ம உறுதி செய்ய முடியும். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழ்வதை வந்து நம்மளால உறுதி செய்ய முடியும். சரியான மண் அப்படிங்கறது எப்படி இருக்கணும், அந்த மண்ணை வந்து சரியான முறையில நம்ம மேலாண்மை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதை ஆரோக்கியமாக வச்சுப்பதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட பேராசிரியர் டாக்டர் மோகன்தாஸ் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: மண் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், மண் அப்படிங்கறது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும். விவசாயியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமான ஒரு உணர்வுபூர்வமாக அவங்களோட கலந்திருக்க ஒரு விஷயம் மண். அந்த மண்ணை பத்தி அடிப்படையான சில தகவல் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்க மண் வகைகள் இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: மண் வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து சொல்றது வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த மண் உரியத்தானது, மற்றவங்களுக்கெல்லாம் அதை பற்றியான கவலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்படி இல்லைங்க, இந்த பூமியில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் மண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வகைகளோட மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் சார்ந்தான் இருக்கு. மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையா, பல்கலைக்கழகத்தில் வந்து நான் படிக்கும்போது எனக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உடனே வந்து குழப்பம். மண்ணுக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் வந்துட்டு நம்ம மாதிரி சுவாசிக்கணுமே, நம்மளை மாதிரி ரத்தம் ஓட்டம் இருக்கணுமே, நம்மளை மாதிரி நடக்கணுமே, நம்மளை மாதிரி உருவமைப்பு கொடுக்கறது எலும்பு வேணுமே, இதெல்லாம் இருக்கா அப்படின்னா அந்த வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மண் வந்து நமக்கு எப்படி வந்துட்டு ரத்த ஓட்டம் இருக்குதோ அதே மாதிரி மண்ணுக்கு நீரோட்டம், இதை ஒப்பிட்டு சொல்றாரு மனித உடம்போட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சுவாச காற்று முக்கியமோ அதே மாதிரி மண்ணுக்கு காற்றோட்டம் முக்கியம். நமக்கு எப்படி இந்த எலும்பானது உருவமைப்பு கொடுக்குதோ அதே மாதிரி மண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் துகள்கள் தான் மண்ணுக்கு வந்து உருவமைப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு உடம்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மண்ணுங்கிறது முக்கியமானது அப்படிங்கறத வந்து அதோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட. சோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மண்ணியல் விஞ்ஞானி என்றவர்களே பாத்தீங்கன்னாக்க இந்த மண் வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆய்வகத்தில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையை நம்ம அடைந்திருக்கின்றோம். ஆனால் விஞ்ஞான பூர்வமாக இன்று அளவிலும் பாத்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து நம்ம ஆய்வகத்தில் வந்து உற்பத்தி செய்ய முடியாது. இயற்கை கொடுத்த மிகப்பெரிய கொடை. அதே மாதிரி இந்த மண்ணு பாத்தீங்கன்னா கெமிக்கலா மண் அப்படிங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு, ஒரு சிலிக்காவும் இரண்டு ஆக்சிஜன் அயனிகள் இணைந்து உருவானதுதான் அந்த மண். இருந்தாலும் கூட ஒரு ஆய்வகத்தில் வந்து இரண்டு ஆக்சிஜன் மாலிக்குலையும் ஒரு சிலிக்கானை சேர்த்து உருவாக முடியாத சூழ்நிலைங்கிற

0: சோ அந்த மண்ணானது பாத்தீங்கன்னா வந்து எதுல இருந்து உருவாகுறது கேட்டீங்கன்னா பாறைகள்ல இருந்து உருவாகுது. பாறைகள் தான் மூலப்பொருள். இந்த பாறைகளானது சிதைவடைந்து அதுல இருந்து உருவானது தான் வந்து மண். சோ அந்த மண் வந்து எந்த வகையான பாறைகள்ல இருந்து சிதைவடைந்து உருவாகி இருக்கோ அதை பொறுத்து தான் அதனுடைய கலர், அதனுடைய குணாதிசயங்கள்லாம் வந்து அடங்கி இருக்குது. இந்த பூமியை வந்து பல விதமான பாறைகள், வெப்ப பாறை, உஷ்ண பாறை அப்படின்னு பல விதமான பாறைகள் எத்தனையோ லட்சம் வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கும். அதிலிருந்து அந்த பாறைகள் சிதைவடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மணலாக மாறியிருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பாறையானது 1 இன்ச் என்ற அளவில் வந்து திக்னஸுக்கு மண் உருவாகுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். சோ மண் உருவாகிறது வந்து ஒரு நாளிலேயோ இல்ல ஒரு வருடத்திலேயோ 10 ஆண்டுகளிலேயே உருவாகிறது இல்ல, 1000 வருடங்கள் எடுத்துக்கணும். இந்த தாய்ப்பாறையானது மணலாக மாறியிருக்கு. அவ்வளவு வந்து காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மண்ணை வந்து ஈஸியா எடை போட்டுரும்.
1: உயிர் வாழ்வதற்கான ஒரு ஊடகமாகவும் மண் இருக்கு.
0: எந்த ஒரு மண்ணுமே வந்து களி இருந்தால் மட்டும் வேலை செய்யும். ஏன்னா களித்துகள்கள் மண் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மணல், களி, வண்டல், இது 3 அடங்கிய ஒரு கலவையை தான் வந்துட்டு மண் அப்படிங்கிறது. மண்ணில் உள்ள ஒரு துகள் தான் மணல். அதே மாதிரி வந்துட்டு காற்றோட்ட வசதியை மேம்படுத்துறதுக்கும் அது வேணும். சோ மண்ணு வந்து களி இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். களி இல்லாத எந்த மண்ணையும் ஈர்த்து வைத்துக் கொள்ள முடியாது. இப்ப மணல் சாரி நிலங்கள் இருக்குது, தண்ணி விட்டா போயிட்டே இருக்கும், அதை வச்சுக்க முடியாது. என்ன அளவுக்கு மிச்சினால் அமிர்தம் நச்சுன்ற மாதிரி களித்துகள் மட்டுமே இருந்ததுன்னா அந்த மண்ணு வந்து நல்லா இருக்கிறது கிடையாது. களிமண் வகையில பாத்தீங்கன்னா நிறைய களித்துகள் இருக்கும், 40-60% உடையதெல்லாம் இருக்குது. இது சராசரியா ஒரு 15% என்ற அளவில் களித்துகள் இருந்தால் போதுமான. ஒரு மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அடிப்படையான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரோட மூலப்பொருள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100% மண் அப்படின்னா ஒரு 45% பாத்தீங்கன்னா வந்து தாது பொருட்கள் அடங்கியிருக்கும். நான் சொன்ன மாதிரி சிலிக்கா, இரும்பு, எல்லா விதமான உலோகங்களும் தாது பொருட்கள் அடங்கியது 45% இருக்கணும். இதுதான் இயற்கையில உள்ள மண்ணோட காம்போசிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல வந்து 25% வந்து காற்றோட்டம் இருக்கணும், 25% நீர் இருக்கணும், 50% பாத்தீங்கன்னா இடைவெளி, அதுல 20% காற்றோட்டம் காற்றம், 100% வந்து தண்ணீருமா இருக்கும், 5% பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த மக்கு சத்து,
1: கரிமச்சத்துன்னு
0: சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த 45, 5, 25, 25 வகையில சதவீதத்தில் இருந்தது அப்படின்னு அந்த மண் வந்து மிகச்சிறந்த மண், வளமான மண். ஆனா இயற்கையில வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மண்ணை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மண்ணோட வளத்தை தீர்மானிக்கிறது வந்து நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. கரிமச்சத்து ஒரு மண்ல வந்து 2% மேல கரிமச்சத்து இருந்ததுன்னா அது வந்து ஒரு வளமான மண். நம்ம சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாத்தீங்கன்னா அது வந்து 1% சோ எங்க சார் மாதிரி 2% மேல இருக்குமா இருக்காதுன்னு கேட்டு இருக்கும். மலைப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதியில், அதிகப்படியாக மலைப்பகுதி கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமா மக்காது. ஏன்னா நுண்ணுயிரிகள் செயல்பாடு கம்மியா இருக்கும். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கரிமச்சத்தானது 2%, 4% இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த வகையான மண்களில் பாத்தீங்கன்னா எந்த விதமான மண் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. நீங்க சாதாரண சாகுபடி பண்ணலாம். சாகுபடி செய்யக்கூடிய பயிரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சாம்பல் சத்து தேவைப்படுது. கிழங்கு வகை பயிர்கள்னா அது கொடுக்க வேண்டியிருக்கும். தடிச்சத்து தேவைப்பட குடிக்க முடியும். மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் தேவைப்படாது. நல்ல விவசாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ தொடர்ந்து விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா கரிமச்சத்தானது குறைந்து குறைந்து கிட்டத்தட்ட 1% இருக்கும். செயற்கையை அதை வந்து கூட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவிற்கு மேல கூட்ட முடியாது. எவ்வளவுதான் நீங்க கரிமச்சத்தை வந்து இப்ப ஊட்டியில போயிருக்கிற மாதிரி நிறைய மக்கு, கழிவு, சாணையரு எல்லாம் போட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சீதோஷ நிலைக்கு அதிகப்படியான வெப்பத்திற்கு பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் செயல்பாட்டு சீக்கிரமா சிதைவடைந்து போயிடும். எவ்வளவுதான் போட்டாலும் பில்டப் பண்ண முடியாது, தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணும். சோ மண்ணுக்கு உயிரோட்டம் தருவதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கரிமச்சத்து தான். சோ கரிமச்சத்து இல்லாத எந்த ஒரு மண்ணு வேலை செய்யாது அப்படிங்கறத நம்ம வந்து வைக்கலாம்.
1: இப்ப ரெண்டாவது, இப்ப இருக்கிற இந்த கால சூழலோட மாற்றம், மக்களோட நுகர்வு தன்மையில இருக்க நிறைய மாற்றம் என்ன அப்படின்னா அதீதமான இந்த ரசாயன உரங்களையோ இல்ல பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாம வரக்கூடிய பொருட்கள் மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அது ஒரு வகையில நல்லதாகவும் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்பொழுது குறிப்பாக இந்த மண்ணோட வளத்தை காப்பாத்துறதுலயும் அங்கக பொருட்களோட அங்கக முறையில உற்பத்தி செய்யப்படக்கூடிய உரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. இந்த மண்ணோட ஒரு சரியான வளத்தை வந்து காப்பாத்துறதுல நம்ம வேளாண் தொழில்நுட்பங்கள்ல எந்தெந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கிறது விவசாய பெருமக்கள் ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முழுமையாக ரசாயனம் இயற்கை வேளாண்மைன்றதை தாண்டி ஒரு சரியான சமநிலையில ஒரு ஆரோக்கியமான மண்ணை வச்சுக்கிறதுக்கு விவசாயிகள் என்னென்னலாம் செய்யணும்?
0: இப்போ மண்ணை பாத்தீங்கன்னா மண்ணோட வளத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த கரிமச்சத்து அப்படின்னு. சோ கரிமச்சத்தை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா மண்ணை வந்து வளமா வச்சுக்கலாம். சோ எந்த ஒரு ரசாயன உரத்திலையும் இந்த கரிமச்சத்துங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டேன், அந்த மக்கிய கழிதழிவு இலைதலைகள் இதுதான் கொடுத்தாகணும். சோ முடிந்த அளவுக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைகள்ல வந்து நிறைய மாடு இல்ல, கால்நடைகள் இல்ல, போதுமான அளவு சாணையர் இல்ல அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள் இல்ல மக்கக்கூடிய மண்ணில் சேர்த்தா மட்டும்தான் மண்ணை வந்து உயிரோட்டமாக நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இல்லைன்னா வந்து வருங்காலங்களில் வந்து இதனோட உற்பத்தி திறன் வந்து மேலும் மேலும் குறையாச்சு. ஏன்னா தொடர்ந்து இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது இந்த குப்பை எருன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிக் மேட்டர் குறைக்கும் போது பாத்தீங்கன்னா மண் என்ன பண்ணும்,

0: அப்படி பாத்தீங்கன்னா மண் கட்டிப்பட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா மண்ணோட புலவளப்பு தன்மை இழக்கும். எப்ப ஒரு மண் வந்துட்டு புலவளப்பு தன்மை இழக்குதோ அதுதான் அதோட அறிகுறி, மண் வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மண் நட்டேன்னு குப்பையேறு சேர்க்கணும்னு கேட்டேன் வாய்ப்பு
1: இல்லை. மாடுகள்
0: எங்கேயும் கால்நடைகள்ல மாடு இல்ல, விவசாயிகள் மாடு வளர்ப்பதற்கான சொல்லிங்க கால்நடை பண்ணைகள்ல. கால்நடை வேற ஒரு விஷயத்துக்காக வச்சிருக்கிறாங்க தவிர, கால்நடை வந்து விவசாயத்திற்காக வச்சுக்கூடிய விவசாயிகள் வந்து இன்னைக்கு யாருமே கிடையாது. வெளியிலிருந்து வாங்கி போடக்கூடிய சூழ்நிலை வந்து இது வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கால்நடை கழிவு கிடைக்குது, அதுவும் கிடையாது. சோ என்னதான் பண்ணு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சீசன்லயாவது இந்த பசுந்தாள் உரங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ பசுந்தாள் உரக்கத்தை வந்து போட்டு விதையை போட்டோம் கேட்டீங்கன்னா, அது பூக்கும் பருவத்தில் அது மடக்கி உழவு செய்யும் போது நிறைய தழைச்சத்தை கொடுக்குது. இந்த தழை தான் வந்துட்டு மக்களுக்கு தேவையான கரிமிச்சத்தை கொடுக்கக்கூடியது. சோ ஒரு வருஷத்துல வந்து ஏதோ ஒரு சீசன்லயாவது வந்து இந்த பசுந்தலை உரங்களாவது போடணும். வேலி ஓரங்களில் இருக்கக்கூடிய எருக்கஞ்செடியா இருக்கலாம், இல்ல கிளரி செடியா செடிகளாக இருக்கலாம். இந்த கிளரி செடியா செடியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எளிதில் மக்கக்கூடியது, நிறைய நார்பொருள் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் மக்கிடும், ஒரு 10-12 நாள்லயே மக்கிடும். சோ இது போட்ட வயல்களில் பாத்தீங்கன்னா நெல்லோட கிளை வெடிப்பு திறன் வந்து அதிகரிப்பதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது, வெறும் பசுந்தலை உரங்கள்ல. சோ இந்த மாதிரி வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றத தாண்டிலும் என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை செய்து இந்த மண்ணை வந்து உயிரோட்டமா வச்சிருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
1: சரிங்க சார். ரெண்டாவது இந்த டெல்டா பகுதியில் பார்க்கும்பொழுது நமக்கு என்னன்னா தொடர்ச்சியாக பயிர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி எல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 போகம் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல பயிர் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதோ அதுக்கும் எந்த அளவுக்கு அவசியமானது? ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணில் வந்து நம்ம பயிர் செய்யறோம்னா எவ்வளவு நாளுக்கு செய்யலாம், அதுக்கு ஓய்வு கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்கலாம், பயிர் சுழற்சி எப்படி செய்யலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லி.
0: இப்ப வந்து மனுஷனுக்கு எப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தா டயர்டாயிரும், அதே மாதிரி விவசாயமும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது மண்ணு கண்டிப்பா டயர்டாகத்தான் செய்யும். ஏன்னா அதோட வீரியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்கத்தான் செய்யும். சோ அதுக்கும் ஒரு ஓய்வு தேவை. இந்த ஓய்வு பருவத்துல தான் வந்து மண் வளத்தை கூட்டுவதற்கு தேவையான விஷயங்களை செய்யறது, இந்த பசுந்தலை உரங்கள் வளர்க்கறது அப்படின்னு. அதே மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான பயிர்கள் நெல் போட்டோம்னு கேட்டீங்கன்னா நெல் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட வகையான சத்துக்களை மட்டுமே மண்ணில இருந்து எடுத்துக்கும். சோ அதோட இழப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ மாத்தி செய்யறது நெல் போட்டாருன்னா அடுத்தபடியா ஒரு பயிர் வகை பயிர்கள் வாய்ப்பு இருந்து போடும்போது அது மண்ணை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி, அது தேவையான சத்துக்கள் வேற மாதிரியான இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆகாயத்தில் உள்ள சத்துக்களை வந்து உள்ளே வந்து வச்சிருக்கும். சோ பயிர் சுழற்சி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நெல் அடுத்து பயிர் வகை பயிர்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஒரு சீசன்ல வந்துட்டு நீங்க வந்து நிலத்தை வந்து தண்ணி சரியில்லைன்னு கொட்டையா கொஞ்சம் விட்டு கூட விடலாம். தொடர்ந்து 3 போகம் நெல் போடுவதுங்கிறது வந்து நெல்லுக்கும் சரி அந்த விளைச்சலும் பாதிக்க செய்யும், மண் வளத்தையும் அதை பாதிக்கத்தான் செய்யும். சோ முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி என்ன மாதிரியான பயிர் சுழற்சி முறையை படைபிடித்தாலும் சரி, இல்ல ஒரே வகையான பயிரை போட்டிருந்தாலும் சரி, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையா மண்ணை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அரசு மூலமாக இந்த மண் பரிசோதனை நிலையங்கள் இயங்கி வருது. சோ அங்க செஞ்சுக்கலாம். சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, எங்க அப்பா காலத்துல இருந்து அங்க இதுதான் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுல என்ன நடந்திருக்குங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதோட குணாதிசயம் கரெக்டா இருக்குதா, ஏதாவது கூடி போச்சா இல்ல ஏதாவது குறைஞ்சு போச்சா அப்படிங்கறது தெரியுதுதான், ஜஸ்ட் மானிட்டரிங் தான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்பெல்லாம் வந்து அதே மாதிரி மண் பரிசோதனை பண்றோமோ அதே மாதிரி நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் நிலத்தடி நீரையும் செஞ்சு பண்ணு, போர்வெல் இரிகேஷன் பண்றவங்க ஆத்து நீர் குளத்து நீர் பத்தி பயப்பட வேண்டியது, ஏன்னா அது வந்துட்டு இயற்கை கொடுத்த மழை நீர் தான். சோ நிலத்தடி நீர் அப்படிங்கும் போது ஒரு பகுதிக்கு மாறச் செய்யும். சோ அதுல இருந்து இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்குதா அப்படிங்கறது அவசியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மண் பரிசோதனை பண்ணிருப்பாங்க. சோ குறு விவசாயி இருப்பாரு, மண் பரிசோதனை வரும் மண்ணில் ஒரு பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சத்து மட்டும் கம்மியா இருக்குது சத்து போட்டா சரியாயிரு அப்படின்னு, ஆனா ஒரு தண்ணீர்ல பிரச்சனை இருக்கும். சோ எப்பெல்லாம் நிலத்தடி நீரை பயிர் தண்ணீரையும் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது.
1: இப்போ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மண்ணும் பரிசோதனை தொடர்ச்சியாக செய்த அவசியம், அதே நேரத்தில் நீரையும் நம்ம பரிசோதனை செய்யணும். அங்கங்க இருக்கிற அந்த மண் பரிசோதனை ஆய்வகங்களை பயன்படுத்தி அவங்க செய்யறதன் மூலமாக தற்போதைய நிலைமை என்ன, அதற்கேற்றவாறு நம்ம எப்படி திட்டமிடலாம், என்ன பயிர் போடலாம், என்ன அளவுக்கு உரம் போடலாம்ன்ற ஒரு திட்டமிடுதல் வந்து விவசாயிக்கு கிடைச்சிருது. மண்ணரிப்பு என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து உண்டாக்கலாம்?
0: வரப்பு ஓரங்கள்ல வந்து வரப்புலையும் பாத்தீங்கன்னா இப்ப வெட்டி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மண்ணரிமான தடுக்கக்கூடிய ஒரு காரணி. மண்ணை வந்து உயிரோட்டமாக வச்சிருக்கணும். நாம இன்னைக்கு என்ன அதை அனுபவிக்கிறோமோ அதே இதை நம்மளோட தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த விவசாயம் வந்து தொன்று தொற்று பாதுகாக்கப்படும்.
1: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருக்கு, மண்ணும் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ இல்ல இந்த பரிசோதனை செய்வது சம்பந்தமாகவோ சரியான உர மேலாண்மை செய்வதற்கான முறைகளை வந்து நம்ம அதுக்கான தொழில்நுட்பங்களை முதலே கடைபிடிக்கிறதோட அவசியம் சம்பந்தமாக பரிசோதனை செய்யறது இது மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளும்?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9840924 9484 9924.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி சார். புதுமை

பூமியோட மேற்புறத்துல உள்ள தாதுக்கள், கரிம பொருட்கள் மற்றும் காற்று, நீர் ஆகியவற்றின் கலவையால் உருவாகும் மிக முக்கியமான இயற்கை வளம் கொண்ட மண்ணை பேணி பாதுகாத்து வந்தால்தான் பயிர்களும் நன்றாக வளரும், உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும். நம் வருங்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணை, அதாவது பொன்னை கொடுத்த திருப்தியும் கிடைக்கும்னு இதுவரைக்கும் மண் நமது பொன்தானு பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துகிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்கள் பாடியவர்கள் பி. ராஜாமணி, ஏ. மாரிமுத்து ஆகியோர்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும்.

கதிரேசன், சதாசிவம், ரமணி, ராஜகோபால் இந்த நேயர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. திருச்சி ரெயின்போ பண்பலைக்கு வணக்கம். அன்று காலை வலம் வந்த காலை மலர் நிகழ்ச்சி அருமை. 8 மணிக்கு இதயராகம் பாடல்கள் ரசித்து கேட்டோம். 9 மணி வசந்தளிப்பு நிகழ்ச்சியில் தேன் பற்றிய பயன்கள், பயன்படுத்தும் முறையை விளக்கினார்கள். வலம் வந்த பாடல்கள் அருமை. 10 மணி போடு ஆட்டம் போடு, பாடல்கள் சூப்பர். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தூரல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

நேயர்கள் இணைஞ்சிருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட. நேயர்களோட விமர்சன கடிதங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 18ஆம் தேதிக்காக வெங்கட சுப்பிரமணியன் சமயபுரத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்காரு. அன்று காலை 9 மணி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தேன் குறித்த பல அரிய தகவல்களை நமது இயக்குநர் தனது கேள்விகள் மூலம் சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து பெற்றுத்தந்தார். பூக்களில் தேனீக்கள், வண்ணத்துப்பூச்சிகள் மற்றும் வண்டுகள் அமர்ந்தாலும் தேனீக்கள் மட்டுமே மகர்ந்த தூளிலிருந்து தனது உமிழ்நீரின் உதவியால் தேனை உருவாக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டோம். மேலும் அசல் தேன் எது என்பதை கண்டுபிடிக்கும் முறையை அறிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. ஆர்வி ஐயாவுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனீக்களும் வண்ணத்துப்பூச்சிகளும் இல்லை என்றால் மகர்ந்த சேர்க்கை இல்லாமல் உணவு உற்பத்தி நடைபெறாது என்பதையும் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்துதான் நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்கள் என்னன்னு பார்த்துலாம். 18ஆம் தேதி நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் விமர்சனம் யார் எங்கேருந்து பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இந்த நேயர்கள் அமைச்சிருக்காங்க. அன்றைய காலை மலர் இதய ராகம் அனைத்தும் கேட்டோம், பாடல்கள் இனிமை. காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன் தலைப்பில் அற்புதமான விளக்கங்கள். இதுவரை நாங்கள் அறிந்திடாத தேன் பற்றியும்,

அதன் பயன்பாடுகள், அது வளர்க்கும் முறைகள் பற்றியும் எல்லாம் பொறுமையுடன் நிதானமாகவும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். நம்முடைய இயக்குனர் அவர்களும் அவருக்கே உரிய பாணியில் வித்தியாசமான கேள்விகளை கேட்டார்கள். சிறப்பு விருந்தினர் கொடுத்த உதாரணங்கள் எல்லாம் மிக மிகச் சிறப்பு. நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இருந்தது பாடல்கள் தான். அவர் விரும்பிய பாரதி பட பாடல் மிக மிக இனிமை, மனதிற்கு இதமாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது HHFM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் யார் எங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் நேற்றைய நிகழ்ச்சிகளை பாராட்டி மின்னஞ்சல் அமைச்சிருக்காங்க. நேற்று இன்று ஒரு தகவல், ஐயா நல்ல தகவலை சொன்னார், வாழ்த்துக்கள். 9 மணிக்கு புகைப்படத்தை பற்றி வசந்த் அழைப்பு சூப்பராயிருந்தது. அவருடன் அவர்களுடன் உரையாடிய அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, நல்ல பாடல்கள். 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள், தனலட்சுமி கல்லூரியிலிருந்து ஒளிபரப்பான நிகழ்ச்சி அருமை. 12 மணிக்கு மங்கையர் உலகம், அழகான குரலில் கலையரசி விருந்து உபசரிப்பு பற்றி பேசினார். பெரம்பலூர் இருந்து ஜெயந்தி பாண்டியம்மா அழகாக பேசினார்கள். மங்கையர் உலகத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணிக்கு மதுரை கீதம், நல்ல பாடல்கள். 3 மணிக்கு இசைத்தூரல், மின்னஞ்சல் பாடல்கள் அத்தனையும் சூப்பர். அறிவிப்பாளர் கலையரசிக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள், கலையரசி கௌதமன் இருவரும் கலை கட்டியது நிகழ்ச்சி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, நல்ல பாடல்கள், கவிதைகள் கொடுத்த கடிதம் சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 6 மணிக்கு ஆரவாரம், மருத்துவ குணம் செய்திகள் சிறப்பு. 8 மணிக்கு இரவு இசை இனிமையில், தோழிகள் தோழர்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் அருமை. கொடுத்த அழகு குரல் வண்ணம் கொண்ட அப்பா சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

உங்கள் ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் ரசிச்சிட்ருக்கீங்க இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ். உலகத்திலேயே ஆண் இனம் குட்டிகளை ஈன்றெடுக்கும் ஒரே உயிரினம் கடல் குதிரை மட்டும்தாங்க. பெண்ணிடும் முட்டைகளை ஆண் தன் வயிற்றுப்பையில் சுமந்து குஞ்சுகளாக வெளிக்கொண்டு வருமா? ஒரு தேனி மலர்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருச்சுன்னா கூட்டில் இருக்கிற மற்ற தேனீக்களுக்கு அதோட திசை, அதோட தூரத்தை உணர்த்த ஒரு குறிப்பிட்ட வடிவில் நடனம் ஆடுமா? மனித முகங்களை கூட அடையாளம் வச்சுக்கும் நினைவாற்றல் கொண்டது இந்த தேனீக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
5: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு மின்னஞ்சல் பார்த்துலாம். தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்து அமைச்சிருக்காங்க. நேற்றைய தின நிகழ்ச்சிகளை பாராட்டி இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள், உயர்வான எண்ணங்களோடு மனதில் உருவாகும் எண்ணங்களை வென்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று கருத்தை கூறியது அருமை. வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில் வறண்ட மண்ணில் பரவக்கூடிய பார்த்தீனியம் செடியை அழிக்கும் முறைகளையும், தட்டப்பயிர் கொள்ளுச்செடிகளை வரப்பை ஒட்டி பயிர் செய்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம் என்று கூறியது அருமை. திருமானூர் ஜே நாகராஜன் அவர்கள், இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில் தன் அனுபவங்களை சிறப்பாக எடுத்துக் கூறியது அருமை. இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை இதுவரை ரசித்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நன்றி நேயர்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எஃப் எண்ம ஒலிபரப்பு 927

0: வானொலியின் அலை வரிசைகளில் நிறமாலை 6 மணி இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது.

இதில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும். தொகுதி மறு வரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 81 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15 நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறினார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், 17 சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் பராமரிப்பு பணிகள் 12 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும், அரியலூர் நாமக்கல் மேட்டுப்பாளையத்தில் 13.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். துவாக்குடியில் தேசிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு 2026 இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்டார்ட் அப் திட்ட வாய்ப்புகள் குறித்து இளைஞர்கள் அறிந்து கொள்ள இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருவிளக்குகள் செயல்பாட்டு நிலை குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். பக்தர்கள் எவ்வித சிரமமும் இன்றி தரிசனம் செய்ய ஏதுவாக தடையற்ற குடிநீர் மற்றும் முறையாக சுகாதார வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் அல்வி ஃபர்ஹானை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நீங்க தினமும் போற ஒரு டீ கடையில அந்த டீ மாஸ்டர் ஒரு நாளைக்கு 100 டீக்கு மேல போடுவார் தானே? எல்லா டீயும் ஒரே மாதிரியா இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா, ஒருத்தருக்கு சர்க்கரை கம்மியா, இன்னொருத்தருக்கு நாட்டு சர்க்கரை அப்படின்னு பார்த்து பார்த்து கவனமா செய்வாரு தானே? அப்படி அவ்வளோ அக்கறையா செய்யறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மெராக்கி. இது கிரேக்கத்துல அப்படி சொல்றாங்க. அதாவது நம்ம செய்யற ஒரு விஷயத்துல நேரத்தை மட்டும் இல்லாம ஆத்மார்த்தமா மனசையும் சேர்த்து செய்யும் போது அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மெராக்கி. உங்களோட வாழ்க்கையிலும் நிறைய மெராக்கிஸ் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்களோட கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆவின் நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையத்தை மாற்றுத்திறனாளிகள் அமைக்கலாம். இதுக்காக 18-லிருந்து 45 வயதிற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நீங்க விண்ணப்பங்கள் நீங்க அமைக்கலாம். இதுக்கு தகுதியுள்ளவங்க உங்களுடைய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களோட விண்ணப்பிக்கலாம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரிலேயோ அல்லது 04-328-22-54-74 அப்படின்ற இந்த எண்ணிலையோ நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். 04-328-22-54-74

0: நம்மளாம் சரியான முறையில தான் சாப்பிடுறோமா, என்ன சாப்பிட கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க. ஆனா உணவு சாப்பிடறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. எப்பவும் நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்க கூடாதுங்க. வெதுவெதுப்பான சூட்ல இருக்கணும். நம்ம சாப்பிடுற உணவை உடலுக்கு சரியான முறையில எடுத்துட்டு போறது உமிழ்நீர் தாங்க. உமிழ்நீரோட கலந்து ஒரு கூல் பதத்துக்கு மாறி நம்ம உடலுக்குள்ள போனாதான் செரிமானம் சரியானபடி நடக்குங்க. உமிழ்நீரோட உணவு கலக்கறதுக்கு நம்ம வாயை மூடியபடி சாப்பிடணுங்க. அதனாலதான் பெரியவங்களாம் சாப்பிடும் போது பேசாதன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: பருப்பு மற்றும் பயிறு வகைகளில் உள்ள தாவர புரதம் எவ்வாறு செயல்பாட்டு உணவாக இயங்குகிறது? பயிறு வகைகளில் புரதச்சத்துடன் சேர்த்து குறைந்த சர்க்கரை குறியீடு அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை திடீரென உயர்த்தாமல் சீராகவும் வைக்கும். தாவர புரதத்தில் கொலஸ்ட்ரால் கிடையாது. இது கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. பயிர்களில் உள்ள புரதமும் நார்ச்சத்தும் குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை பெருக்கி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கின்றது. புரதம் நிறைந்த உணவுகள் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைப்பதால் தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் உண்பதை தடுக்க வழிவகை செய்கிறது. நமது முன்னோர்கள் பருப்புகளில் நன்மைகளை உணர்ந்து அவற்றை செரிமானத்திற்கு உகந்த பொருட்களுடன் அதாவது பெருங்காயம், சீரகம், பூண்டு, இஞ்சி இவற்றோடு கலந்து சுவையான உணவுகளாக மாற்றியுள்ளனர். முதலாவதாக அடைதோசை. தேவையான பருப்புகள் துவரம்பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவு அரிசி. பல வகை பருப்புகளின் சேர்க்கையால் இது

ஒரு முழுமையான புரத உணவாக மாறுகிறது. இதில் சோம்பு, பெருங்காயம், இஞ்சி சேர்ப்பதால் சுலபமாக செரிமானத்திற்கும் உதவுகிறது. இரண்டாவதாக சுண்டல் வகைகள். கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, தட்டை பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி ஊற வைத்து அவித்து கடுகு, பெருங்காயம், துருவிய தேங்காய் சேர்த்து தாளிக்கப்படும்.

0: தசை வளர்ச்சிக்கும் தரப்படும் பாரம்பரிய உணவாகும். கருப்பு உளுந்தில் புரதத்துடன் சேர்த்து இரும்பு சத்தும் கால்சியமும் நிறைந்துள்ளது. இந்த கருப்பு உளுந்தில்தான் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைய இருக்கின்றன. பருப்பு உருண்டை குழம்பு. தேவையான பருப்பு துவரம் பருப்பு மற்றும் கடலை பருப்பு. பருப்புகளை ஊற வைத்து அரைத்து உருண்டைகளாக பிடித்து நீராவியில் வேக வைத்து குழம்பில் சேர்ப்பார்கள். எண்ணெயில் பொரிக்காமல் நீராவியில் வேக வைப்பதால் புரதச்சத்து முழுமையாக கிடைக்கின்றது. பாசிப்பயிறு பாயாசம் அல்லது கஞ்சி. பாசிப்பயிறு மிகவும் எளிதில் செரிமானமாக கூடிய ஒரு தாவர புரதமாகும். காய்ச்சல் அல்லது உடல் நல குறைவு உள்ளவர்கள் உடனடியாக தெம்பு தரக்கூடிய செயல்பாட்டு உணவாக இது மாறப்படுகிறது.
1: பருப்புகள்ல இருக்க புரதம் நமக்கு என்னென்னலாம் நன்மைகளை தருதுன்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலி என்ன அலைவரிசைகள்ல. வேலை தேடக்கூடிய இளைஞர்களா நீங்க இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய செய்தி உங்களுக்காக தான், கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்துல இங்க மட்டும் கிடையாது, தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலுமே கூட நாளைக்கு தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது காலையில 10 மணிக்கு. சோ இந்த 3 மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை.

0: நேர்லேயே மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவ

0: அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரளம் முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்

0: தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும்னு மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என்கிட்ட லட்சுமி பிரபா, ஆப்பிட மாவட்டம்.

0: திருக்குவாதாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: வளர்ச்சிக்கு உதவும்
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கல்லூரிகளுக்கான சுற்றறிக்கை, நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பான காரசார விவாதம் மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவுத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததையும் 3 பேர் படுகாயமடைந்ததையும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை காசிமேடு மீனவர்களை ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடிக்கக்கூடாது என அம்மாநில மீனவர்கள் தாக்கியதோடு

படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. தமிழக மீனவர்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் மீனவர்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் சம்பவங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தாக்கப்பட்டதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த 3 மீனவர்கள் சவுதி அரேபிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவரும் முயற்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், ஜூன் மாதம் 17 தேதி காசிமேடு மீனவர்கள் ஆந்திர கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திர மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் 7 விசைப்படகுகளையும் அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்றார். காசிமேடு மீனவர்களை ஆந்திர மாநில காவல்துறையில் சிறையில் அடைத்தது தொடர்பாக கடந்த மாதம் 11 தேதி இரு மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்த அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பது தொடர்பாக ஆந்திர மாநில அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு மாரிமுத்து, அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்விச் சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இதில் இடதுசாரிகளை இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இடதுசாரி மாணவர்கள் தொடர்பாக தகவலை சேகரிப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற செயலில் அரசு ஈடுபடுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் தலைமையிடத்திலிருந்து தகவல் சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள் தேவையில்லாமல் இதுபோன்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக எனக்கு புகார் வந்ததும் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணியிடமாற்றம் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. எந்த வகையிலும் மாணவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசின் செயல்பாடு இருக்காது என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசும்போது, என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது என்றார். அதுமட்டுமின்றி என்எல்சி நிறுவனத்திலிருந்து கொட்டப்படும் களிமண் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியின்போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோன்று இந்த அரசும் குழு அமைத்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் என்எல்சி நிறுவனம் விவசாயிகளுக்கு பல்வேறு அநீதிகளை இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, என்எல்சி நிறுவனம் தொடர்பாக பல்வேறு புகார்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விவசாயிகள் அரசு அதிகாரிகள் என்எல்சி நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த புகார்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பேச்சுக்கள் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் இடையூறு செய்வதால் அங்கு பட்டாசு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே உரிய அனுமதியுடன் செயல்படும் பட்டாசு ஆலைகளின் செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செல்வி கீர்த்தனா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு ஆலைகளில் 5 விபத்துகள் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே 177 பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதில் சரியான விதிமுறைகளை பின்பற்றாத 43 ஆலைகளுக்கு தடை விதித்து, பின்னர் இந்த ஆலைகளும் விதிகளை சரிசெய்த பின்னர் அவர்களுக்கும் உற்பத்தியை தொடங்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்திற்காகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக உறுப்பினர்கள் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மானியக் கோரிக்கை மீது விவாதத்தை தொடர பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசுகையில், சட்டப்பேரவையில் விதி எண் 45 கீழ் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மரபு. இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. உறுப்பினர் தமது தொகுதி தொடர்பாக கேள்வியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சமர்ப்பித்தால்
அதனை 42 நாட்களுக்குள் பேரவைக் கூட்ட கேள்விப்பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டுமானால் இந்த அரசின் சட்டப்பேரவை நடவடிக்கை

0: இதுவரை கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டுவரலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் 50 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதுவும் ஒரே துறையைச் சேர்ந்த பதிலாக இருப்பதால் கேள்வி நேரத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை பேச தொடர்ந்து வாய்ப்பளித்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆட்சிக்காலத்தில் 3 ஆண்டுகள் கழித்துக்கூட உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை சுட்டிக்காட்டினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பாகவும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, மாறாக ஆடு, மாடு, கோழி போன்றவற்றிற்கு தீவனமாக பயன்படுத்துவதாக கூறினார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர் திரு ஏ வ வேலுவை பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு ஏ வ வேலு, முன்பெல்லாம் ரேஷன் அரிசி நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும், இதனை சரிசெய்து மக்களுக்கு நியாயவிலைக் கடைகள் மூலம் தரமான அரிசியை முந்தைய ஆட்சிக்காலத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற குழு துணைத்தலைவர் திரு கே என் நேரு, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் எனக்கு அளித்த அறிவுரையின்படி நான் ரேஷன் அரிசியையே உண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, அரசு சார்பில் இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச அரிசி ஆகியவை வழங்கினாலும் இங்கிருக்கும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் யாருமே அதனை பயன்படுத்துவது கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையையே நாடிச் செல்கின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்குவது தொடர்பாக முக்கியமான 8 அமைச்சர்களை விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். அந்த வகையில் சன்னரக நெல்லை கொள்முதல் செய்து அதனை அரிசியாக மாற்றி நியாயவிலைக் கடைகளில் விநியோகம் செய்ய முடிவு செய்திருப்பதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவேக்கா உறுப்பினர் டாக்டர் அருண்குமார், தமது தொகுதியான திருவள்ளூரில் சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல், தமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தால் 4 வழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தைராணி நாச்சியார், தமது சிவகங்கை தொகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், நீர்நிலைகள் தூர்வரப்படாமலும் அங்கு சீமை கருவேல மரங்கள் பரவியுள்ளதாகவும் கூறி அவற்றை அகற்றி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன், நிலவரி ரத்து செய்யப்பட்டதை திரும்பப் பெற்று குறைந்த அளவில் நிலவரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி செய்ய குறுகிய கால நெல் விதைகளை அரசு வாங்கித்தர வேண்டும் என்றும், நீரிழிவு, புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இயற்கை விவசாயம் மூலம் பயிரிடப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதில் உணவுகளை தயாரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்தபோது தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதையடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் காரசார விவாதங்களுடன் அமைதியாக நிறைவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசுத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 508 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது.
3: நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1,008 லட்டு அர்ச்சனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1,008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசெப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில்

0: நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கடந்த 1905 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015 முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டுச்சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குநர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12 முதல் 24 வரையிலான 12 மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும் பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசு துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை

நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி

0: தாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கிடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கித் தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அழகுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட

0: காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
1: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க மூவ் பண்ணா நாங்க வந்து டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயா அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்கி லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
2: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டுத் தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசால் சான்றளிக்கப்பட்ட விதை உளுந்து வம்பன் 8 விற்பனைக்கு உள்ளது. நல்ல முளைப்பு திறன் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய இந்த விதை கிலோ ரூபாய் 120 என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் தேவையான விதைகளை பெற்றுக்கொள்ள சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 97 15 62 67 96 அல்லது 99 42 44 97 86 என்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் காலை 11 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககம் சார்பில் வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 1 ஆண்டு கால அளவிலான இப்பயிற்சிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சிக்கு கட்டணம் ₹25,000. தமிழ் மொழியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி வகுப்புகள்

0: நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் tnau.ac.in என்ற இணையதள முகவரி மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0422-66-11-22-9 என்ற எண்ணிலோ அல்லது 94-42-11-10-48 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாளை நடைபெறவுள்ள 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் வேளாண் விரிவாக்க விஞ்ஞானி சி. கற்பகம் அவர்கள்.
2: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழா நாளை ஆகஸ்ட் 21 அன்று அதன் வளாகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சூப்பர் எல்நினோவினால் விவசாயத்தில் ஏற்படும் சவால்களும் அதை சமாளிக்கும் உத்திகளும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் முனைவர் பாலச்சந்திர ஹெபார் இயக்குனர் சிபிசிஆரை அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் முனைவர்கள் எம் கோவிந்தராஜ், ஜானவி, அறவாளி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விழாவில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாழை கண்காட்சி, வாழை தொழில்நுட்ப கலந்தாய்வு, வாழை தொழில் முனைவோர்கள் பங்கேற்பு, கருத்தரங்கம், வயல்வெளி செயல்முறை விளக்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். விவசாயிகளின் வசதிக்காக பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21 காலை 8 மணிக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் கலைஞர் சிலை அருகிலிருந்து ஒரு வாகனமும், சத்திரம் பேருந்து நிலையம் ஹோட்டல் மாயாஸ் அருகிலிருந்து 8:30 அளவில் மற்றொரு வாகனமும் கிளம்பும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி.
3: ஆகாஷவாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போது உங்கள் கையில். காப்பீடு செய்யும் விவசாயிகளின் வீட்டிற்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம். வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் இத்திட்டம் எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கும். மழையோ புயலோ இனி கவலை வேண்டாம். இக்காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து பாதுகாப்பாக விவசாயம் செய்யுங்கள். பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று
6: கறவை மாடுகளில் சினை பிடிக்காததற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. தங்கமணி அவர்கள்.
7: என்ன பூனாக்கா, மாட்டுக்கு பராமரிப்பு எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு போல?
8: பலமான பராமரிப்பு தான், ஏன் கேக்குற? எல்லாம் செலவுக்கு மேல செலவு. போ,
7: ஏக்கா இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்ற?
8: காமாட்சி, மாடு வளர்க்கறது எதுக்கு? பாலை ஊத்தி 4 காசு பாக்கத்தானே.
7: அதுக்கு என்ன, நீங்க தான் 10 மாடு வச்சிருக்கீங்களே.
8: பேருக்கு தான் 10 மாடு, ஆனா பால் கறவை என்னமோ 3 மாடுதான்.
7: ஏக்கா, மத்த மாடெல்லாம் என்னாச்சு, சென குடிக்கலையா?
8: அதுதான் பிரச்சனையே. போ,
7: என்னக்கா வருஷம் ஒரு கண்ணு எடுத்தாதான நமக்கு லாபம். அட்லீஸ்ட் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண் எடுக்கணும், இல்லாட்டி நமக்கு தானக்கா நட்டம்.
8: இப்படித்தான் என் பொழப்பு இருக்கு. 4 மாட்டை கூட வித்துறலான்னு இருக்கேன், சேனையே பிடிக்க மாட்டேங்குது.
7: சரியா பராமரிப்பு இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வருது?
8: எத்தனை தடவை சென ஊசி போடுறது? போ, இத பாரு, இந்த லட்சுமிக்கு 3 தடவை ஊசி போட்டுட்டேன், இந்த அம்முக்குட்டிக்கு 4 தடவை போட்டுட்டேன், அங்க நிக்குது பாரு அந்த ராணிக்கு 2 தடவை ஊசி போட்டுட்டேன். இப்படி ஊசி போட்டு போட்டே என் காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. போ
7: அக்கா, பருவம் பார்த்து தானே போட்ட?
8: ஆமா ஆமா.
7: ஏனா காலையில மாட்டுக்கு பருவம் வந்தா மாலையில ஊசி போடணும், மாலையில மாட்டுக்கு பருவம் வந்தா

0: நாள் காலையில ஊசி போடணும், அப்பதான் செனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்களே.
1: அப்படியா? பருவத்துக்கு வந்தத நான் கண்ணில் பார்த்த உடனேயே டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டுட்டேனே.
0: அதுதான் நாம் செய்கிற தப்பே. நாம் பண்ணுற தப்பால தான் சில நேரத்தில் மாட்டுக்கு சினை பிடிக்காமையே போயிடுதுக்கா.
1: நீ என்ன புதுசாக சொல்கிற காமாச்சி?
0: ஆமாக்கா, அதோட உன் அஞ்சாறு மாடு சினை பிடிக்கல அப்படின்னு சொல்கிற இல்லை, அது பருவ அறிகுறிய காட்டாமலேயே கூட இருக்கலாம். அதுவும் நமக்கு தெரியாம போயிடுது சில நேரத்துல.
1: ஆமா, ஒரு மாட்டுக்கு 3 வருஷம் ஆகுது, இன்னும் பருவத்துக்கு வரவே இல்ல.
0: அக்கா, இந்த மாதிரி பருவத்துக்கு வரலைனாலும் சினை சரியான நேரத்துல பிடிக்கலைனாலும் இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குதுக்கா.
1: இதுக்கு என்னதான் தீர்வு?
0: சரியான தீர்வை சொல்லத்தான் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி சார் இருக்கிறாங்களே.
1: அப்படியா?
0: ஆமாக்கா, நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு அவரை சந்திச்சு கறவை மாடுகள்ல சினை பிடிக்காததுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத விளக்கமா கேட்டிருக்கிறாரு.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இப்போ பொதுவாக வந்து கறவை மாடு வளர்த்துருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் சமீபத்தில் வளர்க்குறவங்க மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் எத்தனை வருஷம் வளர்த்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த சினை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கு. சினை ஊசி போட்டோம், சினை சரியா நிக்க மாட்டேங்குது, 2-3 வாட்டி போட்டும் நிக்க மாட்டேங்குது, நல்லா தான் இருந்துச்சு மாடு ஆனால் சினை மட்டும் தங்க மாட்டேங்குது, இது மாதிரியான நிறைய வருத்தங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட இருக்கும். பொதுவாக அந்த சினை பிடிக்காம இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க சார்?
3: கறவை மாடுகள் வந்து நிறைய வளர்த்துக்கிட்டு இருப்போம். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சினை பிடிக்காம இருக்கிறது தான் பெரும் சவாலாக, அது வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் லெவலில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய சவாலாக இருக்கிறது. கறவை மாடு வளர்க்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஒரு 100 மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த 100 மாடும் பருவத்துக்கு கரெக்டாக வரும்பொழுது நம்ம அதுக்கு சினை ஊசி போடும்போது அதில் 45-50 மாடு வந்து பார்த்தோன்னா முதல் பருவத்திலே வந்து சினையாகிடும். அப்ப மீதி இருக்கிற 50-55% மாடுகள் வந்து அடுத்த பருவத்தில் வந்து பார்த்தா நம்ம செனவுசி போடும் போது அதுல வந்து பார்த்தோம்னா 20-25 மாடுகள் வந்து பார்த்தோன்னா சினையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மீதம் இருக்கிற 45-50% இருக்கிற மாடுகள் வந்து பார்த்தோன்னா சினையாகாம போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மாடு வந்து பொதுவாக 18-21 நாளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா பருவத்துக்கு வரும். இது விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது தான். ஒரு சில மாடு வந்து பார்த்தோன்னா 25 நாள் கழிச்சு வரலாம், ஒரு சில மாடு 10 நாள் கழிச்சு வரும், ஒரு சில மாடு 15 நாள் கழிச்சு வரும். அந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குதா அதுதான் முதல்ல பார்க்கணும். அப்போ எந்த மாடு சீக்கிரமா சினை பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த மாடுலாம் கரெக்டாக 18-21 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வருதோ அந்த மாடுக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தோன்னா சினை ஊசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சினை நின்னுக்கும். அப்போ ஒரு சில மாடு நம்ம அந்த டைம்ல போடும்போது சினை நிக்காம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேரம் தவறி போடுறதுதான். அதாவது கருமுட்டை வந்து பார்த்தா எப்ப வெடிக்கும் அப்படின்னா பருவம் ஆரம்பிச்சு 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் கழிச்சுதான் அந்த பருவம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து பார்த்தா கருமுட்டை வந்து பார்த்தா வெளியாகும். அப்ப நம்ம சென ஊசி எப்ப வந்து நம்ம போடணும், மருத்துவர் அணுகி சென ஊசி எப்ப போடணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நைட்டு ஒரு 6 மணிக்கு பருவத்துக்கு வருது அப்படின்னா அடுத்த நாள் விடிய காலையில வந்து பார்த்தா ஒரு 6 மணிக்கோ இல்ல விடிகாலையில வந்து பார்த்தோன்னா 6 மணிக்கு வந்து அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நம்ம போடும்போது கரெக்டான டைம்ல அந்த டைம்ல நம்ம மருத்துவர் அணுகி சென ஊசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தா அந்த மாடு சினையாகிடும். ஒரு சில மாடு அந்த மாதிரி டைம்ல போட்டு கூட சினையாகல அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய அழுக்கை வந்து பார்த்தா நம்ம எடுத்து அதை பரிசோதித்து அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அது கண்டுபிடிச்சி நம்ம அதற்கு உரிய வைத்தியம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென ஊசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா சென நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: விவசாயம் பண்ற தப்புகளே வந்து இந்த சென பிடிக்காம போறதுக்கு காரணமா இருக்கலாம். அது என்ன மாதிரியான தப்பா இருக்கும் சார்?
3: அதாவது இப்ப இந்த விவசாய பெருமக்களை பொதுவா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சென ஊசி போட்டா தான் நிக்கும்ன்ற கருத்து வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு. ஒரு சில மாடு வந்து பார்த்தோம்னா பருவம் 24 மணி நேரத்திலே முடிஞ்சிடும், ஒரு சில மாடுக்கு வந்து பார்த்தா 36 மணி நேரம் கழிச்சு முடியும், ஒரு சில மாடுக்கு வந்து பார்த்தா 48 மணி நேரம் கழிச்சுதான் அந்த பருவம் முடியும். சோ அப்ப அந்த பருவம் தவறி நம்ம போடும் போது வந்து பார்த்தோம்னா சினை நிக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
2: சரிங்க. இப்போ வந்து சில இதுல வந்து இந்த சைலண்ட் ஹீட் மாதிரி இருக்கும், அந்த ஹீட்டை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அதுக்கு வந்து கோல் அடிச்சிட்டு இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? விவசாயிங்க கரெக்டா போறோம், ஒரு மாடு வச்சிருக்கோம்னா இதுக்கு வந்து இப்ப போட்டாதான் சினை பிடிக்கும் அப்படிங்கறத எப்படி அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க? இப்ப
3: என்னன்னா மாடு வந்து பார்த்தோம்னா ஊமை சினை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமை சினை பருவம் அப்படி என்ன அப்படின்னா அந்த மாடு பருவத்தில் இருக்கிறது வெளியில வந்து பார்த்தா தெரியாது. மாடு பருவத்தில் இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஒரு மாடு மேல தாவறது, அழுக்கடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தோம்னா கத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பால் குறையிறது, இதை வச்சு வந்து பார்த்தா நம்ம மாடு வந்து பருவத்தில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா ஒரு சில மாடுகள் வந்து பார்த்தோம்னா அந்த பருவ அறிகுறியே வெளியில காமிக்காது, ஆனா உள்ள கருமூட்டை மட்டும் கரெக்டான டைம்ல வந்து பார்த்தோம்னா வெளியேறும். அப்ப இந்த மாதிரி மாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம தினமும் வந்து பார்த்தோம்னா கூர்ந்து கவனிக்கணும். அப்ப மாடுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் 18-21 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வந்திருக்கும். அப்ப ஏதாவது ஒரு முறை வந்து பார்த்தா பருவம் வரும்போது அடுத்த பருவம் எப்ப வரும் நம்ம வந்து பார்த்தோம்னா

0: நாள் குறித்து வைத்து வேண்டும். அதை 18 நாள் ஆனதுக்கு அப்புறம் காலை மாலை இந்த ரெண்டு வேலையில வந்து பார்த்தா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தோம் நம்ம அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தா மாடு பருவத்தில் இருக்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மாடை மருத்துவர்கிட்ட கொண்டு போகும்போது பரிசோதித்து பார்த்து அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய சூலகத்துல வந்து பார்த்தோம்னா ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து அவர் கண்டுபிடித்து அதற்கேற்ப ஹார்மோன் ஊசிகளை பயன்படுத்தி அந்த மாடை வந்து கரெக்டான டைம்ல வந்து பார்த்தா பருவத்துக்கு வர வச்சு சன ஊசி போட்டோம்னா கண்டிப்பா அந்த மாடு வந்து பார்த்தா சினையாகிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
1: சரிங்க சார், பொதுவா வந்து சில நேரத்தில் வந்து நம்ம அந்த மாட்டுக்கு குடற்புழு நீக்கம் பண்றது இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த குடற்புழு நீக்கம் மாதிரி செய்யாம இருக்கிறது கூட சில சமயம் இந்த சன பிடிக்காம போறதுக்கு காரணமா இருக்குமா?
0: இப்ப குடற்புழு நீக்கம் என்பது மிக மிக அவசியமானது. ஏன்னா மாட்டினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடற்புழுக்கள் மைக்ரோ தாது உப்புகளை வந்து பார்த்தோன்னா அதிகமாக உட்கொண்டு அது மாடுகளுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறது. அதனால் எந்த மாடாக இருந்தாலும் கன்று ஈன்ற உடனே அதுக்கு ஒரு மாதத்திற்குள் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா நம்ம குடற்புழு நீக்கம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாது உப்புக்களை வந்து கட்டாயம் கொடுக்கணும். காலையில 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும், அதே மாதிரி மாலை வேளையிலும் 50 கிராமில் இருந்து 100 கிராம் வந்து பார்த்தா கட்டாயம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தாது உப்பு வந்து பார்த்தா சம அளவு மாட்டின் உடம்பு கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா சினையாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது.
1: சரிங்க சார், இப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாம அது உடம்புல ஏதாவது சில குறைபாடுகள் இருக்கலாம், டாக்டர் பார்த்தாதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன இருக்கலாம்? ஒரு சமயம் அந்த கருப்பையிலோ இல்ல கருப்பையை சார்ந்தோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா இது என்னன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு என்ன என்னன்னா ஏற்கனவே 2 குட்டி போட்டிருக்கு, நடுவுல இந்த மாதிரி ஆனால பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். அதான் நல்லதானே போட்டுருக்கு குட்டி, இப்ப என்ன புதுசா எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கும் விவசாயிகள்ட்ட.
0: இப்ப மாடு நல்லபடியா வந்து பாத்தோம்னா எந்தவித பிரச்சனை இல்லாம கண்ணு போட்டிருக்கும், அது அடுத்தது வந்து கரெக்டா 60 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள வந்து பாத்தோம்னா பருவத்துக்கு வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில மாடு வராம இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்னன்னா அதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது சரிவிகித உணவு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த மாட்டுக்கு வந்து பாத்தோம்னா எனர்ஜி பற்றாக்குறை இருக்கும் போது இந்த மாதிரி இனப்பெருக்க பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இரண்டாவதா வந்து பார்த்தா ஒரு சில மாடுகள் பருவத்துக்கே வராம போயிடும். அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்று என்ற மாடுகளை வந்து பார்த்தோம்னா அந்த முதலாவதாக உருவாகிற கருமுட்டைகள் வந்து பார்த்தோம்னா வெடிக்காம அங்கே கருப்பையிலே வந்து அந்த சூலக பையிலே தங்கி கட்டிகளாக மாறுகின்றன. இதை வந்து பார்த்தோம்னா சூலக பையில் ஏற்படும் நீர்க்கட்டிகள் என்று கூறுவார்கள். இது மூணு பிரச்சனைகளுமே கண்டிப்பா நம்ம மருத்துவரை அணுகி ஹார்மோன் ஊசிகள் மூலமாக வந்து மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். நம்ம விவசாய பெருமக்களே ஊரில் சொல்லக்கூடிய வைத்தியங்கள் எது செய்தாலும் அதுக்கு பலனளிக்காது. எனவே மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உரிய மருத்துவம் செய்தோம் அப்படி என்றால் சீக்கிரமாக நமது மாடுக்கு வந்து பார்த்தோம்னா பருவத்துக்கு வந்துடும். நம்ம சன ஊசி போடும்போது கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா மாடும் சினையாகிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
1: சரிங்க சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இருந்தாலும் சுருக்கமா இப்ப நீங்க சொன்னதுல இந்த காரணங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னா சினைய பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன?
0: இப்ப மாடுகளுக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் அப்படின்னா பருவம் வெளியில் தெரியாமை, இன்னொன்னு சினை பருவத்திற்கு வராமை, சூலக பையில் வந்து பாத்தோம்னா நீர் கட்டுதல், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து பாத்தோம்னா பருவத்துக்கு வருதல். இதுதான் வந்து பார்த்தா 4 முக்கிய காரணங்களாலதான் மாடு வந்து நம்ம கிராமப்புறத்துல வந்து பார்த்தா சினை பிடிக்காம இருக்கிறது முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உழவர் பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாடு பருவத்திற்கு வரும்போது அதை காலை மற்றும் மாலை வேலை இரண்டு வேளைகளையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மேலும் பருவம் வரும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா காலை வேலைகளை இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், அப்படி என்றால் மாலை வேலையில் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், மதிய வேலையில் இனப்பெருக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் மாடுகளை வெயிலில் கட்டாமல் நிழலில் வைத்து பராமரிக்க வேண்டும். முடியவில்லை என்றால் சினை ஊசி போட்ட 2 நாட்களாவது நிழலில் வைத்து பராமரித்து அதுக்கப்புறம் வெளியில் நம்ம மேய்ச்சலுக்கு கொண்டு போகலாம். மேலும் ஒருவேளை மாடு சின ஊசி போட்டு ஒரு 30 நாள் தான் ஆகுது, வெயில் அதிகமாக காட்டாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இளம் கருவானது வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மாடுகளுக்கு உடம்பில் உஷ்ணம் அதிகமாகி கருக்கலைப்பு ஏற்படுவது கூட நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே மாடுகளை வெயிலில் அதிகம் கட்டாமல் நிழற்பாங்கான இடங்களில் மேய்த்தல் மிக மிக அவசியமாகும்.
1: இப்போ வந்து நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமானது உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அதுக்கு இருக்கும், அதையும் நம்ம சரி பண்ண வேண்டிய சவால் இருக்கு அப்படின்னா அது வைத்தியம் பண்றதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குங்க சார்? இப்போ நம்ம வழக்கமா செய்யற ஆங்கில முறையில மட்டும்தான் செய்யலாமா இல்ல வேற ஏதாவது வழிகளும் இருக்கா இதுக்கு?
0: அதாவது நம்ம சினப்பிடிக்காத கிராமப்புறங்களில் இருக்கிற மாடுகளுக்கு வந்து பாத்தோம்னா பெரிய அளவில் வந்து பாத்தோம்னா ஆஸ்பத்திரி வசதிகள் அங்க கொண்டு போய் காமிக்க முடியாத உழவு பெருமக்களுக்கு நம்ம வீட்டிலே வந்து ஒரு சில வைத்தியங்களை வந்து பார்த்தா நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்படி என்னன்னா நம்ம வெள்ள முள்ளங்கி, முருங்கைக்கீரை, சீரகம், மிளகு இவற்றை வந்து பாத்தோம்னா இடித்து நல்ல பவுடர் மாதிரி செய்து அதை காலை மாலை 2 வேளையும் 2 வாரத்திற்கு கொடுத்து வருவேமானால் அந்த ஹார்மோன் ஓட்டங்கள் மற்றும் அந்த கருப்பைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டங்கள் அதிகமாகி கருமுட்டைகள் வந்து பாத்தோம்னா நல்லா திடமானதாகவும் வளர்கின்றது. இதன் மூலம் மாடு சினைப்பிடிப்பதை நாம் அதிகப்படுத்தலாம். இது இல்லாம நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய ஹோமியோபதி வைத்திய முறைகளும் நிறைய இருக்குது. நாட்டு வைத்திய கடையில நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை வாங்கி வந்து சொட்டு மருந்தாகவும் கிடைக்கும், மாத்திரை வில்லைகளாகவும் கிடைக்கும். இவற்றை 2-4 நாட்களுக்கு ஒரு முறை, வாரம் 2 முறை கொடுப்போமானால் கருமுட்டைகள் சரியாக வளர்ந்து கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அவை வெளியீடு செய்து இனப்பெருக்கம் செய்யும் போது கட்டாயம் அந்த மாடுகள் சினைப்பிடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக

0: இருக்கிறது.
1: சரிங்க சார். இது இல்லாம நம்ம இப்ப நிறைய மூலிகை மருத்துவமும் செய்யறாங்க, ஒரு சிலர் கைவித்தியம் மாதிரி செய்யறதுக்கு, அது மாதிரி ஏதாவது வழி இருக்கா? நம்ம நாட்டு மருந்து மாதிரி ஏதாவது கொடுத்து இதை நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சின்ன பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: அதாவது பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்கும், அதே மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கறவை மாடுகளுக்கு ஏற்பட்டு அதன் மூலமா வந்து பார்த்தா சினை பிடிக்காம இருக்கிறது அப்படின்றப்ப அந்த நாட்டு மருந்து கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மருந்துகள் வந்து விற்பாங்க. நம்ம கடையில கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து வாரத்திற்கு இரண்டு முறை அதை பயன்படுத்துவோமானால் கண்டிப்பா வந்து அந்த கருக்குழாயில் ஏற்படக்கூடிய மற்றும் அந்த சூலகப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கருமுட்டைகளின் வளர்ச்சி சீராகவும் பதமாகவும் இருந்து உரிய நேரத்தில் வெளியிடுவதால் நம்ம அந்த நேரத்தில் செனவுசி போடும்போது சீக்கிரமா சினையாவதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம், மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: காமாட்சி, ஏன் மாட்டுக்கும் இந்த மாதிரி தான் பிரச்சனை போல.
1: ஆமாக்கா, உடற்புழு நீக்கமாகட்டும், தாதுப்பு கலவை கொடுக்கறதாகட்டும், சரிவிகித உணவு இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு விளக்கமா சொன்னாரே.
0: ஆமாமா, சரியான வைத்திய முறைகளை கடைபிடிச்சா உரிய நேரத்துல பருவத்துக்கு வந்து சினை பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரே.
1: இது மட்டும் இல்லக்கா, இன்னும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை மாட்டுக்கு எப்படி கொடுக்கணும், அதோட கன்றுக்குட்டிகள் பிறந்த பிறகு எந்த மாதிரி கவனிக்கணும், முக்கியமா ஆழமா நம்ம மனசுல பதியற மாதிரி மறுபடியும் மாடுகள் சினை பிடிக்கிறதுக்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்ல இருக்கிறாரே. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி அவங்க.
2: கூடுதலா பாலில் வரும், பால் மதிப்போ அதிகரிக்கும், உங்க பண வரவும் அதிகரிக்கும்.
3: பொதுவா நம்ம இப்ப வந்து ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம குடுக்கற உணவோட இந்த ஒரு சிலர் வந்து கொண்டக்கல்ல இந்த மாதிரி ஊற வச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி குடுக்கறதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம்?
4: அதாவது நம்ம புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம அதிகமா கொடுக்க போறோம். அது நம்ம கிராமப்புறங்களில் அதிகமா கிடைக்கக்கூடியது என்னன்னா கொள்ளு அதிகமா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா கொண்டக்கடலை கிடைக்கும். அதாவது ரொம்ப அது கடினமா தான் இருக்கும். அதை நைட்டு வந்து பார்த்தா ஒரு கைப்பிடி அளவு நைட்டு நம்ம வந்து பாத்தோம்னா ஊற வச்சுட்டு அதிகாலையில வந்து பாத்தோம்னா அதை எடுத்து நம்ம லைட்டா வந்து பாத்தோம்னா முளைப்பு கட்டின மாதிரி இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா புரதச்சத்து அதிகமா இருக்கும். ஒரு சில மாடுகள் வந்து பாத்தோம்னா அந்த முளைப்பு கட்டின அந்த கொள்ளையும் நம்ம அந்த கொண்டக்கடலையும் கொடுக்கும்போது ஒரு சில மாடுகள் வந்து பாத்தோம்னா சாப்பிடாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி மாடுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அரைச்சி கூட நம்ம என்ன பண்ணலாம், தவிடு தண்ணி கூட கலந்து கொடுப்பதால் என்ன ஆகும் அப்படின்னா புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவு கொடுக்கும்போது சீக்கிரமா கருப்பையோட ரத்த ஓட்டம் அதிகமாகி அதில் கருமுட்டைகள் வளர்வது வந்து பாத்தோம்னா அதிகமாகிறது. இதனால் சினை பிடிப்பதற்கு நிறைய வந்து பாத்தோம்னா சாத்த கூறுகள் இருக்கிறது. கிராமப்புறங்கள் இன்னும் ஒரு நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கருப்பையே வளரல, வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சினை ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மாடுகளும் இந்த புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாது உப்பு கலவை காலையில 50 கிராம் மாலை வேளையில 50 கிராம் நம்ம கொடுப்பதால அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி வேகமா இருக்குது, கருமுட்டை வளர்ச்சியும் சீக்கிரமா வளர்றதால அந்த மாடு வந்து பாத்தோம்னா இளம் வயதிலே அப்படின்னா 2 to 2.5 ஆண்டுகளுக்குள் வந்து அந்த மாடு வந்து பார்த்தா கருத்தரிப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
3: சரிங்க, இப்ப இது இல்லாம வேற என்ன மாதிரியான சிகிச்சை முறை இருக்கு? நம்ம கொடுக்கறதுல இந்த கோழி முட்டை இது மாதிரி சிலதெல்லாம் வந்து கொடுக்கறாங்களே, அது மாதிரி கொடுக்கறதுல என்னென்னலாம் கொடுக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: அதாவது என்னன்னா இப்ப நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற மாடுகளுக்கு ஒரு சில டைம்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கால்சியம் சத்து வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். சோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னா 4:1 வந்து கோழி முட்டை, இது நாட்டு கோழி முட்டை இருந்தாலும் ஓடோட வந்து பாத்தோம்னா அதை வந்து நம்ம அம்மியில போட்டு இடிச்சு அதை நம்ம மாட்டுக்கு அளிக்கும் போது அதுல முட்டையில் இருக்கக்கூடிய புரதச்சத்தும் கிடைக்கிறது, அந்த முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து மாடுக்கு அதிகமாக கிடைப்பதால் பால் உற்பத்தியும் அதிகமாகும், மாடு வந்து பாத்தோம்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது உதவுவதால் மாடு வந்து பாத்தோம்னா விரைவாக சினை பிடிப்பதற்கு நிறைய சாத்திய கூறுகள் இருக்கிறது.
3: பொதுவா சென பிடிக்கல அப்படின்றப்ப விவசாயிங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் செய்ய

0: வேண்டிய விஷயங்கள் தொடர்ச்சியா செய்யணும். ஒரு சமயம் நம்மளா முதல்ல இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் செய்யலனா கடைசியில டாக்டரை கூப்பிட்டு நீ என்னன்றதை கண்டுபிடிச்சிடணும், அதுக்கான சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் அதை சொல்லி.
1: விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கிய கருத்துக்கள் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் நம்மளுடைய கறவை மாடு பருவம் எத்தனை நாளைக்கு ஒரு வருகின்றது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பரவலாக நம்ம கறவை மாடானது 18 to 21 days ஒரு முறை பருவத்திற்கு வரும். ஒருவேளை நமது மாடு 10 இல்லைன்னா 15 பருவத்துக்கு வருது அப்படின்னா அந்த மாடுக்கு பிரச்சனை இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே வந்து அந்த மாடுக்கு நம்ம செனவூசி போட்டக்கூடாது. அந்த மாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். அடுத்த பருவம் வந்து பார்த்தா எத்தனை நாளைக்கு வருது, 21 ஒரு தடவை வருதா இல்ல 18 ஒரு தடவா வருதா, மறுபடியும் 21 தான் மறுபடியும் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த மாடு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அந்த டைம்ல வந்து பார்த்தா நம்ம செனவூசி போட்டோம் அப்படின்னா நல்லது. இரண்டாவதாக வந்து பார்த்தா நம்ம பருவம் தவறி என்னைக்கு நம்ம மாடை வந்து பாத்தோம்னா மருத்துவரை அணுகி செனவூசி நம்ம போட்டுக்க கூடாது. கரெக்டான பருவத்தில் வந்து அதிகாலையில 6 பருவம் தெரியுது அப்படின்னா மாலை வேலை 6 நம்ம செனவூசி போட்டுக்கணும். ஒருவேளை மாலை வேலையில வந்து பருவம் தெரியுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில வந்து 6 நம்ம செனவூசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சினை பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து நார்மலா குடிக்கிற தீவனத்தில் வந்து பாத்தோம்னா இப்ப வந்து பார்த்தா நிறைய பற்றாக்குறை இருக்கு. அதை ஈடு செய்யறதுக்காக நம்ம கலப்பு தீவனத்தை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த கலப்பு தீவனத்திலுமே இப்ப வந்து தாது உப்பு பற்றாக்குறை வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால நம்ம தாது உப்பு நமது மாடுகளுக்கு வந்து பார்த்தா தனியாக கொடுக்க வேண்டும். காலையில் 50 மாலை வேளையில் 50 வந்து பார்த்தோம்னா நம்ம தீவனத்தில் வந்து கலந்து அந்த மாட்டுக்கு கொடுப்பதால் வந்து பார்த்தா இந்த பிரச்சனையை தடுக்கலாம். நான்காவது வந்து பார்த்தோம்னா வெயிலில் வந்து அதிகம் மேய்க்காமல் நிழற்பாங்கான இடத்தில் வந்து பார்த்தா நம்ம அதிகம் மேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாடுக்கு கரு ஒருவேளை தங்கி இருந்தா கூட அந்த கருச்சிதைவு எதுவும் ஏற்படாமல் அந்த மாடோட சினை வந்து பார்த்தோம்னா கண்டினியூ ஆகி அது கரெக்டான இடத்துல வந்து பார்த்தோம்னா கண்டு போடும் என்பதை உழவர் பெருமக்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: சரிங்க சார். இப்ப இன்றைய கன்று நாளைய பசுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப கன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பராமரிச்சோம்னா நல்ல அது வந்து ஒரு நல்ல பசுவா இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த சென பிடிக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும்.
1: அத நம்ம கன்று பிறந்த ஒரு மாதத்திற்குள் வந்து பாத்தோம்னா அதுக்கு நம்ம குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று வந்து பாத்தோம்னா நம்ம வயல் உயரங்களில் மேயக்கூடிய பசுக்களில் அதிகமாக குடற்புழு இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. இதனால் இந்த தாய் மாடிலிருந்து இந்த செய் மாட்டிற்கும் வந்து பாத்தோம்னா அந்த குடற்புழு வந்து பாத்தோம்னா உள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோ இதனால கன்று பிறந்த ஒரு மாதத்திற்குள் அதற்கு வந்து பாத்தோம்னா நம்ம கண்டிப்பா குடற்புழு நீக்கம் மருத்துவரை அணுகி அந்த எடைக்கு ஏற்ப நம்ம அந்த குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த கன்று மேய்ச்சலுக்கு செல்லும் போது நம்ம கூடவே வந்து பாத்தோம்னா புரதச்சத்து நிறைய உணவுகள் ஆரம்பத்திலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். புரதச்சத்து உணவுனா நம்ம ஒன்னும் பெருசா நம்ம போய் வெளியில தேட தேவையில்ல. வீட்டிலே நம்ம கடையில கிடைக்கக்கூடிய அந்த கொண்டக்கடையில வந்து பாத்தோம்னா ஒரு கைப்பிடி அளவு நைட்டு ஊற வச்சு காலையில அந்த கன்றுகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் இளம் பருவத்திலே 1 to 1.5 அதுக்கு கருப்பை வளர்ச்சி வந்து பார்த்தா முழுமையடைந்து விடுகிறது. சோ இதனால் வந்து பாத்தோம்னா 18 இல்ல 19 கரெக்டான பருவம் வந்து பாத்தோம்னா அந்த கன்றுகளுக்கு வந்துவிடும். அதற்கு நம்ம செனவூசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சினையாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அந்த இளம் கன்றுகள் வந்து பாத்தோம்னா 1.5 to 2 சினையாகும் போது வந்து கரு தங்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை தடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த இளம் சினையால் இருக்கக்கூடிய மாடுகளை நிழற்பாங்கான இடங்களில் வளர்ப்பது வந்து பார்த்தா மிக மிக நல்லது. ஒருவேளை வெயில் காலமா இருக்கிறது அப்படி என்றால் அந்த மாடுகளுக்கு வந்து பாத்தோம்னா நிறைய தண்ணி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா நீர் தெளிப்பான்களை வந்து அதிகமா பயன்படுத்தணும். அந்த மாட்டோட வந்து பாத்தோம்னா உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கலாம். அப்புறம் குறிப்பாக வந்து பாத்தோம்னா நம்ம மாடோட கர்ப்பப்பை அந்த சமயத்துல வளரல அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப வந்து பார்த்தா செனவூசி போடுறதால எந்த பலனும் கிடையாது. அதனால அந்த கர்ப்பப்பை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம செனவூசி போட்டோம் அப்படின்னா கரெக்டா ஒரே செனவூசிலே வந்து அந்த மாடு வந்து பார்த்தா சினையாவதுக்கு நிறைய சாத்தியக்குழு இருக்கு. இதே நிறைய தடவை அந்த மாட்டுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருப்பையோட வாய்ப்பகுதி வந்து புண்ணாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சினை பிடிப்பது ரொம்ப தாமதமாகிவிடும். அதனால உழவர் பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கரெக்டான வளர்ச்சி மருத்துவரை அணுகி அந்த கர்ப்பப்பையோட வளர்ச்சி கரெக்டா இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம செனவூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 1.5 to 2 உள்ள பசுக்கள் கூட எளிமையாக வந்து பார்த்தோம்னா சினையாகிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
0: சரிங்க சார். அதுல ரெண்டாவது வந்து இப்ப நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து அதோட அந்த ஹீட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட சைக்கிளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப 5 to 10 வச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? விவசாயிங்க எப்படி
1: அறை வெளிப்பகுதி வந்து நல்லா தடித்திருக்கும். அப்புறம் அறையிலிருந்து அழுக்கு வரத வச்சு பார்க்கலாம். பண்ணலாம். அப்படி எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாடே கூட வந்து பார்த்தா அந்த மாடு மேல தாவரத்தை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாடு வந்து பார்த்தா பருவத்தில் இருக்கிறது என்பதை வந்து பார்த்தா நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். அப்புறம் வேற வழி என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீசர் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதை நீக்கம் செய்யப்பட்ட மாடுகள் ஏதாவது நம்ம ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டான பருவம் இருக்கிறத வந்து பார்த்தா

0: அதுவே நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். பட் ஐந்து மாடுகள் ஆறு மாடு வைத்திருக்கணும், அந்த டீசர் புல்ல வளர்க்கறது வந்து பார்த்தா ரொம்ப கடினம். அதே வந்து பார்த்தா பத்துக்கு மேற்பட்ட கறவை மாடுகள் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா தனியா ஒரு ஆளை வச்சு அந்த பருவம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு பதிலாக அந்த டீசர் புல் என்றக்கூடிய நம்ம வந்து விதை நீக்கம் செய்யப்பட்ட மாடுகளை பயன்படுத்தி அது பருவத்தில் இருக்கிறதை கண்டுபிடித்தோம் என்றால் கரெக்டான பருவத்தில் நம்ம சனவூசி போடுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதனால் மாடு சினையாவதற்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
1: சரி, இப்ப பொதுவா இன்னொரு என்ன என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த கலப்பின கறவை மாடுகள்ல தான் இருக்கும், நாட்டு மாடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அது சரிதானாங்க சார்?
0: நம்ம கறவை மாடுல கிராஸ் பிரிட் அதான் சொல்லுவோம், நம்ம எங்க இருந்து கலப்பின வந்துச்சு அப்படின்னா ஜெர்சி மாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹோல்ஸ்டீன் ஃபிரிஷியன் மாடு கிராஸ் மாடு தான் நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக வந்து பார்த்தா அதிகமாக இருக்குது. பட் ஒரு சில ஃபார்மர்ஸ் மட்டும் என்ன வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மாடுகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மாடுல வந்து பார்த்தோன்னா சினை பிடிக்காததுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த நாட்டு மாடுகளை கூட வந்து பார்த்தா நம்ம கலப்பின மாடுகளை வந்து பார்த்தோன்னா ஒப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா நாட்டு மாடுகளை கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வளரும். அந்த கருமுட்டையோட வளர்ச்சி வீதம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால அந்த மாடுலே வந்து பார்த்தோன்னா அந்த கரெக்டான டைமில் நம்ம செனவுசி போடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டு மாடுல கூட வந்து பார்த்தா நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டு மாடுல வந்து பார்த்தோன்னா அந்த கருப்பையோட வாய்ப்பகுதி வந்து பார்த்தோன்னா பருவத்தப்ப வந்து குறுகிய அளவுதான் வந்து திறந்திருக்கும். எது நம்ம கலப்பின மாடை ஒப்பிடும் போது அந்த நாட்டு மாடுல வந்து பார்த்தோன்னா அந்த கருப்பையோட வாய்ப்பகுதி குறுகிய அளவு தான் திறந்திருக்கும். அப்ப நம்ம கரெக்டான மருத்துவரை வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து பார்த்தோன்னா அதுல செனவுசி போடும்போது சினையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து பார்த்தோன்னா நம்ம மருத்துவரை இல்லாம வேற யாராவது நம்ம வச்சு நம்ம செனவுசி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பகுதியில வந்து பார்த்தா நிறைய புண்ணு ஏற்படுறதால அது சினையாகாம போறதுக்கு வந்து பார்த்தா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா கரெக்டான பருவத்துல நம்ம மருத்துவரை அணுகி அந்த நாட்டு மாடுக்கு நம்ம செனவுசி போடுறோம் அப்படின்னா அந்த சூலகத்தை வந்து பார்த்தோன்னா மருத்துவர் அழகா ஆசன வாய் வழியாக வந்து பரிசோதித்து போடும்போது ஈஸியா வந்து பார்த்தா சினையாகிவிடும். இதே நம்ம வந்து மருத்துவர் இல்லாம வேற யாராவது வச்சு நம்ம செனவுசி போடுறோம் அப்படின்றப்ப வந்து பார்த்தா கருப்பை வாயில புண்ணு ஏற்பட்டு அந்த கருப்பை வாயில இருக்கிற புண்ணு வந்து பார்த்தோன்னா கருப்பைக்கு பரவி கருப்பை அழற்சி வந்து அதன் மூலமாக நாட்டு மாடு சினையாகாம போறதுக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா சாத்தியக்குழு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு சில டைம்ல அப்படின்னா அந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டு மாடு ஊசியை போடும்போது வந்து பார்த்தோன்னா சினையாகும். இதே வந்து ஜெர்சி கலப்பினவோ இல்ல வந்து ஹோல்ஸ்டீன் ஃப்ரிஷன் கலப்பினவோ போடும்போது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா சினையாகாம போறதுக்கு நிறைய சாத்தியக்குழு இருக்கு. ஒருவேளை சினையானா கூட என்ன ஆகும் அப்படின்னா அதோட வளர்ச்சி கன்றோட வளர்ச்சி வீதம் வந்து பெரியதா இருக்கும். வளர்ச்சி வீதம் வந்து பார்த்தோன்னா நாட்டு மாடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வளர்ச்சி வீதம் அதிகமாக
1: இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை விஷயங்களை அவங்க செஞ்சாங்கன்னா இந்த சினை பிடிக்கிறதுல எந்த தடையும் இல்லாம சரியான முறையில கால இடைவெளியில அவர்களுக்கு வந்து கன்று ஈனுதல் அப்படின்றது நடக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை செய்யலாம்ன்றது சொல்லுங்க.
0: இப்ப நம்ம கன்று ஈன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நஞ்சுக்கொடி வெளியில வரணும். அந்த நஞ்சுக்கொடி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வரும் அப்படின்னா கண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 12 மணி நேரத்துல 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துரும். ஒருவேளை அந்த மாதிரி வெளியில வரல அப்படின்னா நம்ம வந்து கையை வச்சு அதை எடுக்கக்கூடாது. உடனே மருத்துவரை அணுகி வந்து பார்த்தா நம்ம அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சுக்கொடி நம்ம எடுத்துட்டு அதற்குரிய வைத்தியம் செஞ்சோம் அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே வந்து புண்ணு எதுவும் ஏற்படாம அந்த மாடு வந்து பார்த்தோன்னா 60 to 90 நாளைக்குள்ள வந்து பார்த்தோன்னா பருவத்துக்கு வந்துடும். எனவே விவசாய பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாடு நார்மலாக கண்ணு போட்டாலும் சரி இல்ல ஏதாவது வந்து பார்த்தா நம்ம கை வச்சு தான் கண்ணுக்குட்டி எடுத்திருக்கிறோம் இல்ல கை வச்சு தான் நம்ம செத்தை எடுத்திருக்கோம் அந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்தோன்னா 60 to 90 நாளுக்குள்ள பருவத்துக்கு திரும்பல அப்படின்னா கட்டாயம் நம்ம மருத்துவரை அணுகி உரிய பரிசோதனை செய்து அதற்குரிய வைத்தியம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வருடத்திற்கு ஒரு கன்று இல்லைனா கூட 14 மாசத்திலிருந்து 16 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சு நம்ம கன்று எடுத்துக்கொள்ளலாம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
1: விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப முக்கியமான நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க. சரியான முறையில என்னென்ன விஷயங்களை மேலும்னு செய்யறது மூலமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கண்களை வந்து எடுக்க முடியும் நம்மளோட கறவை மாடுகள்ல இருந்து அப்படின்ற தகவல் ரொம்ப முக்கியமானது. இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு கேள்விகள் கேட்கணும்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: என்னுடைய தொலைபேசி எண் 93 9093 9095 2 என்ற எண்ணிற்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: இருக்கும்.
1: காமாட்சி, கண்ட்ரில இருந்தே நம்ம பராமரிப்பு ஆரம்பிச்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது போலயே.
2: ஆமாக்கா, குடற்புழு நீக்கமும் சரிவிகித உணவும் அதுவும் புரதச்சத்து நிறைந்த

0: உணவுகளை கொடுத்தாலே கருப்பை வளர்ச்சி நல்லா இருக்கும் மாடுகளுக்கு.
1: நானும் இத கட்டாயமா கடைபிடிக்கிறேங்காமாச்சி. சினை பிடிக்காம இருக்கிற என் மாடுகள் எல்லாம் எண்ணி ஒரு வருஷத்துல கண்ணு போட வைக்கிறனா இல்லையான்னு பாத்துக்க.
0: சரியா சொன்னக்கா. முக்கியமா நீ பதிவேட்டை பயன்படுத்தணும். அப்பதான் எந்த மாடு எப்ப பருவத்துக்கு வந்துச்சு, எப்ப ஊசி போட்டோம், எப்ப கன்று ஈனுச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும்.
1: சரியா சொன்ன காமாச்சி. என் 10 மாட்டுக்கும் பதிவேட்டை ரெடி பண்றேன் பாரு.
0: சரிக்கா, ஏதாவது சந்தேகம் வந்தா சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி சாரோட போன் நம்பரை குறிச்சு வச்சுக்கிட்டியா?
1: குறிச்சு வச்சிருக்கேனே. 9390309509052. சரியா சொன்னா காமாச்சி?
0: கரெக்டா சொன்னக்கா.
2: மாற்று மினரல் மிக்சர தாமாட்டுக்கு தான் போடுங்க, கெட்டு வாங்கி போடுங்க, கிச்சனு தான் பிடிக்கும்.
3: ஸ்மார்ட் மினரலா, அது என்ன?
0: உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: ஏத்த மாதிரி கெட்டி கார தாது உப்பு திட்டம் போட்டு தானு வாசதீகமாக செஞ்சது.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்ருக்குது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். நேர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலுங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை தொடர்பான மானிய கோரிக்கையில் ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும், விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர், விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 81,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 15 நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என மாநில உணவுத்துறை

அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறினார். பேரவையில் இன்று தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், 17 சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் பராமரிப்பு பணிகள் 12 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும், அரியலூர், நாமக்கல், மேட்டுப்பாளையத்தில் 13.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 மதுக்கடைகளின் பட்டியலை முழு முகவரியுடன் வெளியிட்டார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தினர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற அன்னாரது தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்திய விளையாட்டு வீரர்களை திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் வகையில் விரிவான செயல் திட்டத்தை வகுப்பதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 63வது நிர்வாக குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த 10 ஆண்டு விளையாட்டிற்கான அடித்தள பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நடப்பு கல்வியாண்டிற்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். தூத்துக்குடியில் தேசிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு 2026 இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தென் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்டார்ட் அப் திட்ட வாய்ப்புகள் குறித்து இளைஞர்கள் அறிந்து கொள்ள இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுடனான ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னிரு திடக்கழிவு மேலாண்மை குறித்த இலச்சினையை வெளியிட்டார். குப்பைகளை பெற வரும் தூய்மை பணியாளர்களிடம் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக தரம் பிரித்து வழங்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பருவராஜாகுளம், கீழ்கடாம்பூர், பழஞ்சாநல்லூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை குறித்து ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இங்கிலாந்தை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8:06. எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இப்போது கேட்கலாம் இரவு இசை இனிமை.

0: மனசு என்பது பழசு முத்து முத்தம் புத்தம் புதுசு. 8:10 ஆயிருச்சு. கேட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது இரவு இசை இனிமை நேரிலே உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்கள் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த ரெண்டு எண்களுக்குமே நீங்க அழைக்கலாம். அறிமுக நேயர்கள் 240 வரலாம். இப்போ முதல்ல அறிமுக நேயர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, யார்
1: வணக்கம் வருக.
2: வணக்கம் அன்பே.
1: யார் இங்க இருந்து?
2: கோவை நரசாபுரம் கூத்தபரன்.
1: கூத்தபரனா?
2: ஆமாங்க. வித்தியாசமான பேரா தெரியுங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: ரேடியோலயே கேட்காத பேரா இருக்கேன். நீங்க புதிய நேயரா?
2: ஆமாங்க, புதிய நேருங்க. அதாவது கோவை மேக்க வெள்ளியங்கிரி வைகை ஃபால்ஸ் சிறுவாணிச்சாரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கோம். வெள்ளியங்கிரி மலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்.
2: ஆமா, வெள்ளியங்கிரி மலை, அது பக்கத்துல ஈசா யோக மையம் ஒண்ணு புதுசா இருக்குது. வைதேகி காத்திருந்தால் படம் எடுத்த வைதேகி அருவி எங்க ஊர்ல இருக்குங்க.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: ஆமா, பாசமுள்ள பாண்டியரி அந்த பாட்டு கேப்டன் பரபாலு
0: கேட்க விரும்புறேன். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. முதல் நேரா வந்தீங்க, அழகா பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நம்பர் 1 இருந்து அன்புராஜா மேம்.
1: அன்புராஜா சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: பாடல் வந்து உறவு கதை.

0: 146 102 1 அறிமுக நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 240 102 1 அப்படின்ற இந்த எண்ணில் நீங்கள் வரலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பார்க்கலாம்.
1: வணக்கம், வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: ஆ, நல்லா இருக்கும்மா. யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய் தலைவர் சரியமட்டிலிருந்து அகிலா டெய்லர் பேசுறோம் சார்.
1: அகிலா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: மத்தியானம்
1: மங்கையர் உலகம் போகும் எப்படி இருக்கும்?
2: எழுதுறீங்களா
1: கடிதங்கள்?
2: இல்லை, எனக்கு கடிதம் நீ எழுதாமல் ரேடியோ மட்டும் எனி டைம் கேட்டுக்கிறது. இது டெய்லர் வேலை பார்க்கறதுனால எனக்கு பக்க பலமாக இருக்குது சார்.
1: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
2: ஆ, கேட்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டறிஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட

0: இரவு இசையினுமே கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1 மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:29. நிகழ்ச்சியில் மூடு நீயம் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன் மேடம். நான் எங்க ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் காஞ்சிபுரம் பக்கத்துல இளநாட்டி சேர்ந்து பேசுறேன். மணி என் பேரு.
1: எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உங்களை, இந்த ஸ்லாங்குக்காகவே எனக்கு உங்களை ஞாபகம்
2: இருக்கு.
1: என்னங்க?
2: 1980s.
1: எல்லாருக்காகவும் கொடுத்துடலாங்க. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:34 ஆக போது கேட்டுட்டு இருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர்
1: வணக்கம் வருக.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: உங்க ரேடியோ சவுண்ட் குறைக்கணும்.
2: வைவேகி காத்தாவே ரேடியோ திருவிழா.
0: ஆஹா,
2: வைவேகி காத்திருந்தா ராசாத்தி உன்ன போடுங்க.
0: கொடுத்துடலாங்கய்யா, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: நேரம் 8:38 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் பள்ளக்காட்டுல இருந்து ஞானாம்பாள் பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பெரியம்மா படத்துல இருந்து சார், நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, அந்த பாட்டு வேணாம் சார்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது பாக்கலாம்.
1: வணக்கம், வருக.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் மனைவிடுதியிலிருந்து இளமதி இளங்கோவன் பேசுறேங்க சார்.
1: இளமையில்
2: இளமதி இளங்கோவன் சார்.
1: இளமதி இளங்கோவன், என்ன பாடல்மா வேணும்?
2: ஆடி ஆடி இல்ல சரி சொல்லிங்க சார்.
1: அம்மாவும் சேர்ந்து கேக்கட்டும்.

0: நேரம் 8:50 ஆயிடுச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அவ்வளோலேருந்து சுதா பேசுகிறேன் மேம்.
1: சுதாமா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
2: கர்நாடகாரிலேருந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு வேணும் மேம்.
1: கொடுத்துடலாம், நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
2: தேங்க்யூ மேம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகளில் கேட்டணிச்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். யார் இணைப்புல இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தலாம்.
1: வணக்கம் வருக.
2: வணக்கம் அபாஸ்கான், அபி இருவருக்கும் வணக்கம். கண்டராஜித்தம் மணல்மேடிலிருந்து ராஜாமணி வின்சென்ட் பேசுறேன். எனக்கு உயிருள்ளே வரை உஷா அந்த படத்துல இருந்து இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினி அந்த சாங் கொடுங்க.
0: கொடுத்துடலாமா? ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஏஐ கலாட்டா நாடகம்.
2: மண்ணுல மண்ணன் எடுக்கலாம், கடல்ல கடலன் எடுக்க முடியுமா? அடி கூறு கட்ட மருமகளே, எத்தனை வருஷம் போனாலும் உன என்னால திருத்த முடியுமா? உன் செல்போனு ராத்திரியில வர்ற குல்பி ஐசு வண்டி மாதிரி டொங்கு டொங்குன்னு அடிக்குதே, எடுத்தாவ என்னடி?
3: படிச்சுதான் எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குவாங்க, ஆனா இந்த கிழவி டெத் சர்டிபிகேட் எப்பதான் வாங்க போகுதோ தெரியல. கூப்பிட்டீங்களா? எதுக்கு?
2: உன்ன மடியில போட்டு கொஞ்சம் போன் எடுறி.
3: இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, யாரு?
4: ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேன். என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். அப்பாட சொல்லி அவசரமா ஒரு 5000 ரூபாய் இந்த நம்பருக்கு போட்டு விட சொல்லுமா, ரொம்ப அவசரம், இப்பவே சொல்லு.
3: அப்படி என்னடா அவசரம்?
4: அம்மா இப்ப சொல்ல நேரம் இல்ல, வீட்டுக்கு வந்து சொல்றேன், அவசரம் உடனே அனுப்ப சொல்லு.
3: என்னங்க என்னங்க?
5: என்ன என்ன மெதுவா சொல்லு. என்ன
3: குமார் போன்ல பேசினியா?
5: சரி,
3: ஏதோ அவசரமா அவன் ஃப்ரெண்டு நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய அவசரமா அனுப்ப சொன்னான்.
5: 5000 ரூபாய் கேட்டானா? குமாரா பேசினியா?
3: ஆமாங்க, குமார் தான் பேசினா. பதட்டமா பேசினா, உடனே அனுப்புங்க.
5: சரி சரி அனுப்புறேன். என்னவா இருக்கும்?
2: எருமைய மேய்க்கிறவன் எமே, புருஷனை மேய்க்கிறவ விமே. அதுதான் உன்ன மேய்க்கிறவன் பொண்டாட்டிய சொல்லிட்டாலே பிறகு என்ன கேள்வி? அனுப்பி வைடா.
5: அனுப்பிட்டேம்மா, இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும்ல, வேற நம்பருக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா, அதனால அப்படி யோசனையே. குமார் தான் பேசினானா என்னன்னு தெரியல, இதுதான் அனுப்பிட்டேம்மா.
3: சத்தியமா அவன் தாங்க பேசினா, அவன் போனு சார்ஜ் தீந்து போச்சான், அதனால ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து பேசி பணம் அனுப்ப சொன்னியா. எனக்கு தெரியாதா அவன் குரல்?
2: கண்ணு குரல் மாட்டுக்கு தெரியாதா?
3: கிழவி என்ன மாடுன்னு சொல்றதுக்கு என்ன வசனம் பேசுது? கண்ணு குட்டி குரல் மாட்டுக்கு தெரியாதான்னு. சரி விடுங்க அத்த, வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு அதோ குமாரே வந்துட்டானே. என்னடா குமார், எதுக்கு அவசரமா உன் ஃப்ரெண்டு நம்பருக்கு 5000 ரூபாய போன்ல அனுப்ப சொன்ன?
4: என்னமா சொல்ற? நானா பணம் அனுப்ப சொன்னா?

0: ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? நான் எதுக்கு அவனுக்கு பணம் அனுப்ப சொல்ல போறேன்? நீ முதல்ல அந்த நம்பரை காட்டு.
1: இந்தா பாரு உன் ஃப்ரெண்ட் நம்பர்.
0: ஐயோ அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட. இந்த நம்பர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா.
1: உன் குரல் தான்டா கேட்டுச்சு, சத்தியமா சொல்றேன்.
0: ஏமா, அது ஏஐ யூஸ் பண்ணி யாரோ என் குரல்ல பேசி பணத்தை ஏமாத்திருக்காங்க. எப்படியோ நம்ம குடும்பத்தை தெரிஞ்சவங்களா தான் இந்த மோசடியை செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய மோசடி நடக்குதுமா. புது நம்பர் வந்தா முதல்ல எடுக்க கூடாது. அப்படி எடுத்தாலும் எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லனா இப்படித்தான் ஏமாறணும்.
1: என்னமோ செல்போனு ஏஐன்னு போட்டு கொலப்புறிய. எங்க காலத்துல பேங்க்ல தான் பணத்தை எடுத்தோம், நிம்மதியா இருந்துச்சு. 1000 ரூபா போட்டா 1200 ரூபா வட்டியோட வந்துச்சு. இப்ப 1000 ரூபா போட்டா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு கழிச்சு புட்டு 800 ரூபா தான் கிடைக்குது. அது கூட பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் போன் செஞ்சு நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல 16 இலக்கம் சொல்லு, 32 இலக்கம் சொல்லுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்துற வேலையா பெருகி போச்சு.
2: அம்மா இங்க பாரு, இப்ப ஒன்னு எடுத்துக்க. உன் அனுபவத்துல எவ்வளவு நல்லது சொல்ற, அது உன் பிளஸ். தோணா தோணு கத்தி எங்க உசுரையும் எடுக்கிற, அது உன் மைனஸ். அதே போல எல்லா தொழில்நுட்பங்கள்லயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் அடிகள் அழகா சொல்லிருக்காருல. மழை பெய்யல அப்படின்னாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம். சரிடா குமாரு, இன்டர்வியூ போன என்னாச்சு, வேலை கிடைச்சிச்சா?
0: ஆடா போங்கப்பா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துலயும் ஏஐ கொண்டு வந்தா இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு.
1: ஏண்டா சின்னவனே, இந்த ஏஐ அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா என்னடா?
0: பாட்டி, மனுஷனுக்கு எத்தனை அறிவு?
1: அட அறிவு கட்டவனே, இது தெரியாதா? 6 அறிவுடா.
0: அந்த 6வது அறிவை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் நுண்ணறிவு. அத இப்ப செயற்கையா உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஐயே பாத்துக்குமா. அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை?
1: குமாரே, அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவதான கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஏஐ பத்தி நல்லா புரிச்சு புரிச்சு மேஞ்சுகிட்டு இருக்காளே.
0: இருக்கலாமா, இருந்தாலும் ஏஐ வளர்ச்சியால இனி வெறும் கோடிங் திறமைய மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமா. சிக்கலுக்கு தீர்வு காண்ற திறமையும் அப்புறம் ஏஐய சரியா பயன்படுத்துற அறிவும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. சில தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ செஞ்சாலும் மனுஷங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் முடிவெடுக்கிற திறமைக்கும் தான் அதிக மதிப்பு கிடைக்கும் எதிர்காலத்துல. சோ ஐடி ஒர்க்கர்ஸ் புதுசா திறமைகளை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பெல்லாம் கோடிங் இல்லமா, ஸ்மார்ட் திங்கிங் தான் சக்சஸ்க்கு முக்கியம்.
3: என்ன, நம்ம வீட்டுல காலையிலேயே பட்டிமன்றம் நடக்குது.
1: வாடி என் செல்ல பெத்தி சாமிலி குட்டி, உங்க ஆத்தா இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாலோ தெரியல, 5000 எவங்கிட்டயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. எங்க காலத்துல கரண்ட் இல்ல, போனு இல்ல, கம்ப்யூட்டரு இல்ல, காரு இல்ல, பஸ் இல்ல, கட்ட வண்டியில குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு செல்போனா கம்ப்யூட்டரா ஏஐயா அத்தனை கருவியும் கண்டுபிடிச்சு என்ன பிரயோசனம்? எல்லா வேலையும் கருவியே செஞ்சுட்டா அப்புறம் ஏன் சீக்கு வராது? அம்மியில அரைச்சா அழகு வரும், உலக்கையில குத்துனா உடம்பு மெலியும், தண்ணிய இறைச்சா தடுமம் கூட பிடிக்காது. இதெல்லாம் செய்யாம எல்லாருக்கும் சிசேரியந்தியா, இல்லனா ஏஏ புள்ளைய பெற்றும் போல.
3: சூப்பர் பாட்டி சூப்பர். உண்மையாவே ஏஐ மூலமா உலகின் முதல் ஆண் குழந்தை IVF முறைய பயன்படுத்தி மனித கைகள் இல்லாம ஏஐ மூலம் ரிமோட் டிஜிட்டல் கட்டுப்பாடு வழியா மெக்சிகோல 40 வயசு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
1: கிருஷ்ணா கிருஷ்ணா. சரி.

0: அத விடு, அந்த 5000 எவன் ஏமாத்தி இருப்பியா? எப்படி ஏமாத்தினியா? டேய் குமாரு, பொய் சொல்லாம சொல்லு, அந்த பணத்தை நீ தானே ஏமாத்தி வாங்கின?
1: அவனை கண்டாலே நீங்க கரிச்சு கொட்டுவீங்களே.
2: அம்மா, அவன் தாமா நேத்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விடாத புடி.
3: ஏ குண்டு, என்ன ஐடில வேலை பாக்கறன்ற திமுறா?
2: ஆமாண்டா, தண்ட சோறு. 10 அரியர் வச்சிருந்தா எப்படி வேலை கிடைக்கும்?
3: அம்மா பாருமா அவள.
1: ஏய் விடுறா குமாரு, அவ அப்படித்தான் பேசுவா. நீ சாப்பிடவா.
3: சாப்பாடு தானே, இந்தா வாரேன்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாத்தும் அறிவை நீ நம்பு.
2: என்ன பாட்டி பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது? ராத்திரி ஆயிருச்சு, தூங்காம என்ன அப்படி பாடிக்கிட்டு இருக்க?
0: ஆமாண்டி பேத்தி, எங்க காலத்துல நினைத்தத முடிப்பவே அப்படின்ற படத்துல பா நீலகண்டன் டைரக்ஷன்ல இந்த பாட்டு அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்க ஏஐயோ பிஐயோ அந்த பாட்டையே உண்மையாக்கிட்டாங்க. போன்ல என்னென்ன பித்தலாட்டம் செய்ய போறாங்களோ தெரியல. சரிடி பேத்தி, எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்ன பாட்டி, என்ன சந்தேகம் உனக்கு? கேளு சொல்றேன்.
0: நீங்க என்னென்னவோ செய்றீங்களே, என் மருமக, அத உங்க அம்மா என்ன பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானு ஏஐல கண்டுபிடிக்க முடியுமா?
2: அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு உனக்கு தர்றேன். சரி, நைட்டு 10 ஆச்சு, நான் தூங்க போறேன். குட் நைட் பாட்டி.
0: குட் நைட் ராசாத்தி.
2: பாட்டி என்ன சொன்னாங்க? அம்மா மனசுல நினைக்கிறத அப்படியே பாட்டி தெரிஞ்சுக்கிறனுமா? இப்படி ஒரு சாப்ட்வேர் நம்மளால உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிட்டா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க நினைக்கிறத வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால திருட்டு பயம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மத்தவங்க நினைக்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால உலகத்துல திருட்டு, கொலை, கொள்ளை, வன்முறை அத்தனையும் அழிச்சிடலாம். ஆனா அது சாத்தியமான்னு தெரியல. ஏன் சாத்தியம் இல்ல? இந்த நவீன தொழில்நுட்பத்தை நம்மளால ஏன் உருவாக்க முடியாது? உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதை திருப்பி இப்ப பாத்துட்டேனா சரியா வந்துரும், ஒரு யோசனை கிடைக்கும். இந்த இப்ப உடனே பாக்குறேன்.
4: நினைத்தாலே இயங்கும் கம்ப்யூட்டர், செல்போன், உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு வரப்பிரசாதமா ஆக போற ஒரு புதிய தொழில்நுட்பம். சின்னதா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நபர் கம்ப்யூட்டரையோ அல்லது செல்போனையோ தொடாமலேயே வெறும் நினைப்பாலேயே இயக்குனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்கள் இத நிஜமாக்கிருக்காரு. அதுக்கு பேரு நியூராலிங் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தாங்க. மனுஷங்களோட மூளையில மிகச்சிறிய, அதாவது ஒரு நாணயத்தின் அளவே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப அறுவை சிகிச்சை மூலமா பொருத்துவதுதான் இந்த திட்டம். இந்த சிப்ல இருந்து நூல் இலையை விட மெல்லிய இலைகள் மூளையின் திசுக்களுக்கு செல்லும். நாம எதையாவது செய்ய நினைக்கும் போது மூளையில உருவாகும் மின் அலைகள் இந்த சிப்ப பிடித்து அதை ப்ளூடூத் மூலமா கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த திட்டம் 2016 எலன் மஸ்கால் தொடங்கப்பட்டுச்சு. பல ஆண்டுகளா குரங்கு மற்றும் பன்றிகளிடம் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2024 ஜனவரி 28 முதல் முறையா ஒரு மனிதனுக்கு இந்த சிப்பு பொருத்தப்பட்டுச்சு. அவரோட பேரு நோலன் அர்பாக். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு விபத்துல சிக்கினதுனால இவருக்கு கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. அவரால கை கால்கள் அசைக்க முடியல. ஆனா இந்த சிப்பு பொருத்தப்பட்ட சில வாரங்களிலேயே அவர் தனது மனதாலேயே கம்ப்யூட்டர் திரையில் உள்ள கர்சரை நகர்த்தி ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த சிப்பு மூலமா முதன் முதலில் செய்த காரியம் என்னன்னா, இரவு முழுவதும் தூங்காமலேயே சிவிலைசேஷன் 6 அப்படின்ற கம்ப்யூட்டர் விளையாட்ட விளையாடினதுதான். இதன் விளைவாக 2024 ஜூலை மாதம் மாற்றுத்திறனாளி அலெக்ஸ் என்பவருக்கும் இந்த சிப்பு பொருத்தப்பட்டு வெற்றியும் பெற்றுச்சு. இந்த

0: பயன்கள் என்னென்னா, இந்த சிப் பொருத்துவது மூலமா பக்கவாதத்தால கை கால் செயலிழந்தவர்கள் பிறர் உதவி இல்லாமயே போன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஞாபக மறதி நோயான அல்சைமர் போன்ற மூளை தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சிப்பை பொருத்துறதுக்கு பெரிய ஆபரேஷன் எல்லாம் தேவையில்லைங்க. இந்த திட்டம் மூலமா ஒருவர் எதிர்காலத்துல பேசாமையே இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறத இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வரப்போகுது.
1: இதே மாதிரி நிறைய டெக் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய்.
2: வாவ், சூப்பர். எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்பவே பாட்டி சொன்னதை நான் உருவாக்குறேன். அப்படி நான் உருவாக்கிட்டா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன நடக்கும்? சரி, இப்ப தூங்க போவோம்.
3: ஒரு எறும்பு நினைச்சா யாரோட காத வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சாலும் ஒரு எறும்போட காத கடிக்க முடியாது. மாமியா நினைச்சா எல்லா மருமகளையும் அடக்க முடியும். ஆனா ஒரு மருமக நினைச்சா எந்த மாமியாவையும் அடக்க முடியுமா? ஏண்டி ஏண்டி,
4: என்னங்கத்த,
3: என்ன பத்தி நீ என்ன நினைச்சுகிட்டு இருக்கற?
4: நான் துணியத்தான நினைச்சுகிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏன் நினைக்கிறேன்?
3: போய் சொல்லாத. காலையில உன் புருஷன் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
4: 3 கோழி நடந்துச்சு, 2 ஆடு நடந்துச்சு, 3 பன்னி கூட தான் நடந்துச்சு.
3: இந்த வியாக்கியானம் நான் உங்ககிட்ட கேக்கல. அவன் உங்ககிட்ட என்ன சொன்னியா?
4: என்ன சொன்னியா? இல்லத என்ன சொன்னாரு? ஸ்கூட்டரு ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு.
3: நீ என்ன சொன்னதுக்கு?
4: நல்லா மிதிங்கன்னு சொன்னேன்.
3: மிதிச்சானா?
4: மிதிச்சாரு மிதிச்சாரு.
3: எத்தனை மிதி மிதிச்சியா?
4: இது என்ன கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி மாதிரில இருக்கு. 2 மிதி மிதிச்சாரு.
3: வண்டி ஸ்டார்ட் ஆச்சா?
4: ஸ்டார்ட் ஆகல.
3: நீ என்ன செஞ்ச?
4: இங்க கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன்னு சொன்னேன்.
3: மிதிச்சியா?
4: ஆமா மிதிச்சேன். இப்ப என்னவா?
3: மிதிக்கும் போது என்ன நினைச்சுகிட்டு மிதிச்ச?
4: அடக்கடவுளே, நான் என்ன நினைச்சுகிட்டு மிதிச்சேன் அப்படிங்கறத இந்த கிழவி கிட்ட எப்படி சொல்றது? நான் ஒண்ணு நினைக்கலத்த.
3: ஏய், திரும்பவும் போய் சொல்லாதடி. நீ ஸ்கூட்டர் மிதிக்கிற போது என்ன நினைச்சுகிட்டு மிதிச்ச?
4: அத்த, நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நான் சொல்றேன் நீ என்ன நினைச்சேன்னு. உன் புருஷனை பார்த்து நீ எங்க அந்த ஸ்கூட்டர் கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சுகிட்டு தானே வண்டிய மிதிச்ச? நான் சொல்றது உண்மைதானா?
4: அடடடா, இந்த அத்தை எப்படி என் மனசுல இருக்கிறது எல்லாம் சரியா சொல்லுது.
3: நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நினைச்சுகிட்டு தானே மிதிச்ச?
4: அத்த, நான் நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பிளீஸ் பிளீஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிடும். சொல்லுங்க.
3: அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்டுல மட்டும் இல்லடி, நம்ம தெருவுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னா என்ன சோதிச்சு பாரு.
4: ஓகே அத்த. காலையில வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது எங்க வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன நினைச்சாரு சொல்லுங்க பாப்போம்.
3: வேண்டாம், வீண் வம்பு, அத மட்டும் கேட்காத, சொல்லிபுட்டேன்.
4: அப்படின்னா நீங்க ஏதோ பொத்தாம் பதுவுல என்ன பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. யாரு நினைக்கிறதையும் உங்களால சொல்லவே முடியாது. ஏத்த இப்படி ரீல் விடுறீங்க?
3: என்னையா வெறுப்பேத்துற? உன் புருஷன் உன்ன பத்தி என்ன நினைச்சான் தெரியுமா? காயிலாங்கட ஸ்கூட்டரை இவன் அப்பே என் தலையில கட்டுனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல, ஒன்னத்துக்கும் லாயக் இல்லாத இவள என் தலையில கட்டுனியாம் பாரு இவங்க அப்பே. அது அதை விட கொடுமை அப்படின்னு நினைச்சான்.
4: என்னது அப்படியா நினைச்சாரு அந்த மனுஷன்? வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், ஒரு பிடி பிடிக்கிறேன், அப்ப தெரியும் இந்த அல்லாதா யாருன்னு.
5: அப்பப்பா, இந்த

0: ஏஐ வந்தாலும் வந்துச்சு, ஆபீஸ் டென்ஷன் தாங்க முடியல. லதா, லதா, சூடா ஒரு கப் காபி கொண்டு வாவே.
1: காபியா கேக்குது? காபி இப்ப கேட்க வேண்டாம், ஒரே டயர்டா இருக்காரு. எங்க இந்தாங்க காபி. ஆமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க?
0: அத ஏன் கேக்குற?
1: சரி கேக்கல.
0: லதா கேளு, யார்ட்டையாவது மனசு விட்டு பேசினாதான் டென்ஷன் குறையும்.
1: அப்ப சொல்லுங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
0: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அத பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ட்ரெய்னிங்ல என்ன சொன்னாங்க?
0: ஏஐல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களதா.
1: ஏஐனா செயற்கை நுண்ணறிவுன்னு தெரியுங்க, ஆனா அதுல என்ன நன்மை இருக்கு?
0: லதா உனக்கு எளிமையா சொல்றேன் பாரு, சிம்பிளா. ஒரு காரை யார் ஓட்டுறது?
1: டிரைவர் தான் ஓட்டுவாரு.
0: டிரைவர் இல்லாம காரை ஓட்ட முடியுமா?
1: இது என்னங்க வேடிக்கையா இருக்கு, டிரைவர் இல்லாம எப்படிங்க கார் ஓடும்?
0: ஓடும். லதா ஏ ஐயால டிரைவர் இல்லாம கார் ஓடும் எப்படின்னு கேக்குறியா? எங்க அம்மா காலத்துல வாளியில தண்ணி இறைச்ச கையால துணிய துவச்சு அத பிழிஞ்சு கொடியில காய போட்டாங்க. ஆனா வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதும் என்னாச்சு, அதுல செட் பண்ணி வச்சுட்டு நாம துணிய மிஷின்ல போட்டா போதும், நாம போய் ஜாலியா டிவி பாக்கலாம். அதுவே தண்ணிய ஊத்தி, அதுவே துவச்சு, அதுவே அலசி, அதுவே காய வச்சு கொடுக்குது, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லதா. அதே மாதிரிதான் இந்த ஏஐல மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே புரோகிராம் மூலமா எழுதுறாங்க, ஈஸியா அது மாத்தி கொடுக்குது. இப்ப எலான் மஸ்க் அவரால் உருவாக்கப்பட்ட கார்ல ஸ்டேரிங்கா இருக்கட்டும், பிரேக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த கியரா இருக்கட்டும், கிளட்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம எந்த ஃபங்க்ஷனுமே கொடுக்காம அந்த ஏஐ எல்லாத்தையும் பண்ணிரும். இப்ப அந்த கார்ல பிரேக் போடணும்னு நினைச்சா அந்த காரே பிரேக் போட்டுருமா. நீளமான சாலையில காரோட வேகத்தை அதுவே கூட்டிக்கும், அதுவே குறைச்சிக்கும். சுருக்கமா ஒரு மிஷினுக்கு ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயத்த பண்றதுக்கான பவர் தர்றதே இந்த ஏஐ, புரியுதா? உதாரணமா நாம பண்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், இத கம்ப்யூட்டர் பண்ணா அதுதான் ஏஐ.
1: ஏங்க நீங்க இப்ப சொத்த கத்திரிக்காயும் அழுகன தக்காளியுமா வாங்கிட்டு வரீங்களே, அத உங்க ஏஐயால நல்ல சாமானா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா. நீ வாட்ச் வாங்கணும்னா ஆர்டர் பண்ணா நல்ல வாட்சா அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும்.
1: சரி சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், கோபிக்க மாட்டீங்களே?
0: நான் என்னைக்கு கோபிச்சிருக்கலதா? கேளு.
1: நேர்ல கோபிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நல்லா திட்டுவீங்க.
0: நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுலதா.
1: காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க என்ன என்ன சொல்லி திட்டுனீங்க?
0: என்ன சொல்ற, நான் உன்னை திட்டுனா?
1: ஆமா, உங்க மனசுக்குள்ள திட்டிருக்கீங்க.
0: ஏய் கிண்டலா, இங்க பாரு. சரி, அப்படியே நான் மனசுக்குள்ள திட்டினாலும் உனக்கு அது எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா?
1: ஆமா, நான் மந்திரவாதிதே. நீங்க மனசுக்குள்ள என்ன என்ன திட்டினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
0: தங்க விக்கிற விலையில தங்க வாங்கி தர முடியாது, வேணும்னா ஒரு பட்டுச்சேலை எடுத்து தர்றேன். சொல்லு, நான் உன்னை என்ன சொல்லி திட்டுனே சொல்லு பாப்போம்.
1: காயிலாங்கடை ஸ்கூட்டர இவ அப்பே ஏன் தலையில கட்டிட்டியான், இது எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத இவள ஏன் தலையில கட்டிட்டியான் பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா?
0: லதா உண்மையிலே நீ மந்திரவாதியா? நான் நினைச்சத எப்படி கரெக்டா சொல்ற, ஆச்சரியமா இருக்குல்லதா? அது எப்படி லதா, பிளீஸ் ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிறத எப்படி மத்தவங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு மண்டையே விடிச்சிடும் போல இருக்கலதா. பிளீஸ் பிளீஸ் லதா சொல்லு, இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சூப்பரான பட்டுச்சல் எடுத்துறேன்.
1: ஆஹா, முதல்ல கடைக்கு நீ கூட்டிட்டு போங்க.

0: வந்து சொல்ற. அத்தை அத்தை, ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம். இந்தாங்க அத்தை உங்களுக்கு பட்டு புடவை. 5000 ரூபா. எனக்கு 500 ரூபா புடவை தான். உங்க புள்ள வாங்கி கொடுத்தாரு. 1000 தான் சொல்லுங்க. அம்மா மேலதான் அவருக்கு பாசம் அதிகம்.
1: அப்படியா? எங்க கொண்டா பாப்போம்.
0: இந்தாங்க அத்தை, 5000 ரூபாய் பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 ரூபா புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிழவிக்கு தெரியவா போகுது?
1: நீ இப்ப என்ன நினைச்ச தெரியுமா? 5000 ரூபா பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும் தானே தெரியும். இந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு தானே நினைச்ச. என்னடி மருமகளே, நான் சொன்னது சரியா? நான் உனக்கு மாமியாரடி.
0: அத்த அத்த, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. நீங்க என் புருஷனை பத்தி சொன்னதை வச்சு நான் அவரை ஏமாத்தி புடவை வாங்கிட்டேன்.
2: என்னது, நான் காலையில நினைச்சத நீதான் சொன்னியாமா? எப்படிமா எப்படிமா உனக்கு இந்த பவர் வந்துச்சு?
1: அது இந்த மீனாட்சிக்கு, அந்த மீனாட்சி கொடுத்த சக்திடா. யார் என்ன நினைச்சாலும் என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்.
2: அதாமா, அதான் எப்படிமா? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எங்க மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுகிட்டு அவர் திட்டாதபடி நடந்து ப்ரமோஷன் வாங்கிடுவேன்லமா.
1: நேரம் வரும்போது உனக்கு நான் சொல்றேன். அடியே மருமகளே, இனி நீ என்ன பத்தி கடுகளவு கூட தப்பா நினைக்காத. நினைச்ச தொலைச்சு புடுவேன், தொலைச்சு.
3: சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். பாட்டி மூளையில சிப்ப சாலு வச்சோம். பாட்டி மத்தவங்க நினைக்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சூப்பர் சக்சஸ்.
0: ஏண்டி ஷாமிலி, மணி 8 ஆக போகுது, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எந்திரிடி எந்திரி.
3: இருமா இருமா, எந்திரிச்சேமா இருமா. என்னது, பாட்டி மூளையில நான் சிப்பு வச்ச மாதிரி கண்டதெல்லாம் கனவா? பாட்டி ராத்திரி படுக்கும் போது புலம்பிக்கிட்டே படுத்துச்சு. நீங்க என்னென்னமோ செய்யறீங்களே, உங்க அம்மா என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யக்கூடாதான்னு கேட்டுச்சு. அத நான் யோசிச்சுக்கிட்டே படுத்தனால இந்த கனவு வந்துருச்சு போல. அம்பிட்டும் கனவுதான். அம்மா சீக்கிரமா காஃபி போடுமா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் குளிக்க போறேன்.
0: சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன்.
4: அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
0: ஏண்டா பதறி ஓடி வர? இன்னைக்கும் எவனாவது பணத்தை ஏஐ மூலமா ஏமாத்திட்டானா?
4: ஏமாத்தலமா, ஏற்கனவே உன்ட்ட போன்ல 5000 ரூபாய் வாங்கி ஏமாத்தன கண்டுபிடிச்சிட்டேன்.
0: யாரு யாரு?
4: என் அன்பு தங்கச்சி குண்டுதான். அம்மா, இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் என்ன பார்த்தா, அவ என்கிட்ட, அண்ணா உங்ககிட்ட கலாட்டா செய்யத்தான் ஷாமிலி என்கிட்ட இருந்து போன வாங்கி ஏஐ மூலமா குரலை மாத்தி பேசி 5000 ரூபாய் ஜிபேல வாங்கி இருக்கான்னு சொன்னா. இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எனக்கு கிஃப்ட் வாங்க அப்பா பணத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அவ பணத்திலயே வாங்கின மாதிரி டிராமா போட்டிருக்கா. ஏ குண்டு, எவ்வளவு பயங்கரமான ஆளு நீ.
3: சாரிண்ணா, சும்மா ஜாலிக்குதான், நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அந்த அதிகாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி சரி, போய் பீரோ திறந்து பாரு, உனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு.
1: டே குமாரு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, போய் பிறந்த நாள் பரிச வாங்கிக்கடா.
5: வாவ், ஸ்மார்ட் வாட்ச், கூலிங் கிளாஸ், செம்ம. தேங்க்ஸ் குண்டு, தேங்க்ஸ்.
6: ஹாப்பி பர்த்டே குமார்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடி

தெய்வம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேர்களை உங்களின் அனைவருக்கு எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் ஒலிபரப்பாக இருக்கிறது. ஞாபகம் வருதே. தொள்ளாயிரத்தி 938-546-102-1 என்ற எண்களில் நேயர்கள் வாட்ஸ்அப் படி விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதி என தொடங்கும் தீட்சிதர் கீர்த்தனை, ராகம் கவுளை, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இனி வா வேல வா என தொடங்கும் கோட்டீஸ்வரையர் பாடல் ராகம் தானரூபி கண்டச்சாப்பு தாளம்.

இனி தேவாதி தேவா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது சுராத வினோதினி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசையில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜன் நல்லூர், எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.